0: Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
1: நேரம் மட்டும் மணி 2 நிமிடம் கட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ் தொடர்ந்து உங்களோட நிரோஷ். Like always, we start the second half of the show with the super scene of the day. இன்றையான் ஒரு ஸ்பெஷலான தந்தை தினக்காக ஒரு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் சீன் வரப்போது. இன்றையான் சூப்பர் சீன் ஹாப்பி ராஜ் திரைப்படத்தில் வர்றது. This film was released in March 2026. Movie is starring GV Prakash, Abbas, Sri Gauri Prima and George Marian. Movie is directed by Maria J and music by Justin Prabhakaran. So idu ungalkaga varadhu super scene of the day, Happy Raj thirappadirundhu.
2: Super scene. Enna pa pudusa
3: summa pa
4: romba sandosama irundha kudipen romba dukkama irundha kudipen idu or maadhiri enna nu solla theriyala pa.
3: நீ கொஞ்சம் குடிக்கிறியா?
2: இல்ல இல்லப்பா, பழக்கம் இல்ல.
4: அப்பா முன்னாடி குடிச்சு பழக்கம் இல்லன்னு சொல்லு.
2: ஏன்பா சாரி கேட்டீங்க?
4: உனக்காகத்தான்பா. நீ பல முறை என் மேல கோவப்பட்டிருப்ப, ஆனா அத ஒரு தடவை கூட என்கிட்ட காட்டினதில்ல. நீ ரொம்ப நல்ல பையன்பா. நான் சொல்லல,
2: காவியா சொன்னாலப்பா.
4: எங்களுக்கு கடவுள் கொடுத்த தெய்வ குழந்தடா நீ. உன்னை முத முத பாக்குறப்ப அப்படித்தான் இருந்துச்சு. தங்க கட்டியாட்டம் சொல்லிச்ச. உனக்கு அப்புறமா நாங்க வேற குழந்தையே பெத்துக்கல. ஏன்னா அது எங்க அப்பனை மாதிரி ஊனமா பிறந்து உன்ன மாதிரி அழகா இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு. உனக்கு வேணா எல்லாரும் கலாய்க்கிற அப்பான்னு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா எனக்கு உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
5: ஐயா, பையன் நம்ம பையனா?
6: ஆமா, என் பையன்தான். நல்லா இருக்கானா?
4: சின்ன வயசுல எல்லாம் நீ என்னை விட்டு பிரியவே மாட்டேன், என் கூட ஒட்டிக்கிட்டே இருப்ப. ஆனா வயசு ஆக ஆக என் கூட ரோட்டில் நடந்து வரக்கூட கூச்சப்படுற இல்லப்பா.
7: என்னடி ஹாப்பியோட ஸ்கூட்டர் மாதிரி இருக்கு?
8: ஆமாண்டி, ஹாப்பியோட அப்பா குதிரை முட்டை வாத்தியா தான் நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு பாருடி, சிரிப்பா வருது.
4: எவனோ ஒருத்த என்ன முத முத குதிரை முட்டைன்னு கூப்பிட்டான். அத பார்த்த இந்த ஊர் ஜனங்க என்ன கலாய்க்கிறதுக்கு குதிரை முட்டை குதிரை முட்டைன்னு கூப்பிட்டானுங்க. நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், குதிரை எனக்குடா முட்டை போட்டுச்சு முட்டா பசங்களான்னு. இந்த கேள்வியை நான் அன்னைக்கு எவங்கிட்டையும் கேட்கல. எவனாவது ஒருத்தர் எனக்காக யோசனை பண்ணி கேட்பான்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவனும் கேட்கல. ஏன், நீ கூட கேட்கல. அந்த பிள்ளை தேன்மொழி கேட்ட மன்னிப்புல என் மனசே இலகி போச்சுடா. இந்த ஊரே கையெடுத்து கும்பிட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. என் பிள்ளைக்காக நான் ஒரு சாரி கேட்க மாட்டேனா? அதான் கேட்டேன். உன் மாமனா இருக்கால என்ன விளை வைக்கணும் தானே முயற்சி பண்ண. ஆனா ஒரு டைம் கூட என் கால அவரை விளை வைக்கணும்னு முயற்சி பண்ணல. நீயே பாடுவா. என்ன இருந்தாலும் என் பிள்ள போ, ஹாப்பி போய் ஹாப்பியா இரு. நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கே போயிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழ் ஹாப்பி.

நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, ஒரு ஸ்பெஷலான ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு சூப்பர் சீன். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர் மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 108.8 தமிழ் தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ். அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் @EastFM தமிழ். அதோட யூடியூப் பேஜ் www.youtube.com/EastFM102.7. அங்கே ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியை நீங்கள் EastFM.ca விட கடிவன் வரலாம். அதோட அங்கே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஐஃபோன் அல்லது ஆண்ட்ராய்ட் டிவைஸில் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கே டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ. அஃபிஷியலாக June 21st என்று சொல்லிக்க கனடாவில் இது டொரண்டோ சீசனில் ஸ்பெஷலாக சம்மர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சம்மர் என்று நாங்கள் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சம்மர் என்று இருந்தால் நிறைய பேர் இந்த ஸ்கூல் லீவ் வரும், அதோடு சேர்த்து இந்த சம்மர் டெம்பரேச்சர் நல்ல டெம்பரேச்சர் வரைக்கு நிறைய பேர் அட்ராக்ஷன்ஸுக்கு போக விரும்புவாங்க, ட்ராவல் பண்ண விரும்புவாங்க. டொரண்டோ சிட்டியில் இருக்கிற ஸ்பெஷலான எவெண்ட்ஸ் நடக்கும், அதுக்கும் போக விரும்புவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டு ஹோல்டராக இருந்தால் நிறைய பேர் இந்த ப்ரெஸ்டோ கார்டு யூஸ்வலாக நீங்கள் ஒரு கோ ட்ரான்சிட் அல்லது டிடி சர்வீஸுக்கு நீங்கள் பாவிப்பீங்கள். ப்ரெஸ்டோ கார்டு என்று பார்த்தால் இது ஒரு வெர்ச்சுவல் கார்டாக இருக்கலாம், உங்களுடைய ஃபோனில் ஒரு வெர்ச்சுவல் கார்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கார்டும் வச்சுருப்பீங்கள். இது மெயினாக நீங்கள் பாவிப்பீங்கள் இந்த டொரண்டோ ட்ரான்சிட் சிஸ்டமே எடுக்கேக்க, இது டிடிசியாக இருக்கலாம் அல்லது கோ ட்ரான்சிட்டாக எடுக்கேக்க. நீங்கள் இந்த ப்ரெஸ்டோ கார்டை பாவிப்பீங்கள், லோட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சிட் சர்வீஸுக்கு நீங்கள் மெயினாக பாவிப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டு ஹோல்டராக இருந்தால் சில இவெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அட்ராக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஸ்பெஷலாக நாங்கள் இந்த ஷோவில் நாங்கள் ஜூன் மாதத்துக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஃபார் தோஸ் ப்ரெஸ்டோ ஹோல்டர்ஸ். ஸோ ஜூன் மாதத்துக்கு நீங்கள் ஒரு சர்க்கஸ் டிஸ்ஸுள்ளே லூசியா ஷோவுக்கு நீங்கள் போக விரும்பினால் இது ஒரு ஸ்பெஷலான சர்க்கஸ் ஷோ, இது டொரண்டோ சிட்டியில் நடந்துருக்கிறது. அது நீங்கள் ஜூன் மாதத்துக்கு போக விரும்பினால் ப்ரெஸ்டோ கார்டுக்கு சிம்பிளாக ஒரு 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் செலக்ட் பர்ஃபார்மன்ஸஸ். அதோடு சேர்த்து ஒரு காமெடி ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் போக விரும்பினால் கிரேட் அவுட்டோர்ஸ் காமெடி ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ரெஸ்டோ 25 கூப்பான் கோடை கொடுத்துவிட்டால் உங்களுக்கு செக் அவுட்டில் 25% உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைட் பூல் பார்ட்டி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ், Wax Worlds, Ripley's Believe It or Not, Queen Tour Niagara and Hologram ஜூ நாயகரா, எப்படி மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக இந்த ஜூன் மாதத்துக்கு நீங்கள் கூடுதலாக ஒரு 15-25% டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது மெயினாக நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டு வச்சுருக்கணும். அந்த ப்ரெஸ்டோ கார்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆன்லைன் ப்ரெஸ்டோக்கு போய் லாகின் பண்ணிக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஸ்கவுண்டட் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை தாண்டி நிறைய கூட டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கலாம். அதோடு சேர்த்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஜூன் மாதத்துக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம், அது நெக்ஸ்ட் மந்த்தும் வேறு மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்ஸோட அப்டேட் பண்ண விரும்பினால் நீங்கள் டெஃபினெட்லி அந்த ப்ரெஸ்டோ ஆப்பை டவுன் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனுக்கு நீங்கள் போய் லாகின் பண்ணிக்க அதில் ஒரு லிஸ்ட் இருக்கும் ஆஃப் த டிஸ்கவுண்டட் பிளேசஸ். ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு கொஞ்சம் அட்ராக்ஷன்ஸை பார்க்க விரும்பினால் கார்பன் பார், டொரண்டோ மாலிஸ் கேம்ஸ், இதை ஹாக்கி கேம்ஸை பார்க்க விரும்பினா 30% உங்களுக்கு சேவ் பண்ணலாம். அதோடு சேர்த்து டொரண்டோ டெம்போ, இது புது ஃபீமேல் WNBA டீம் டொரண்டோ சிட்டிக்கு வந்திருக்குது. இந்த கேமுக்கு நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, அதை பார்க்கவும் விரும்புகிறாங்க. அப்படி 15% கிடைக்கும் உங்களுக்கு ஆக ஒரு ஹோம் கேமை பார்க்க விரும்பினால். அதோடு சேர்த்து இந்த ரிப்ளேஸ் அக்வேரியம் 20% உங்களுக்கு கிடைக்கும். டொரண்டோ எஃப்சி கேம், இந்த ஃபீஃபா முடிஞ்ச அப்புறம் ஒரு எஃப்சி கேமுக்கு போக விரும்பினால், டொரண்டோ சோக்கர் கேமுக்கு போக விரும்பினால் 25% அப் டு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குறேன் ஸ்பெஷலாக இந்த ப்ரெஸ்டோ பர்க்ஸ் என்று சொல்கிறது. ஸோ ப்ரெஸ்டோ பர்க்ஸுக்கு ஃபுல் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்க விரும்பினால் இது ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் presto.card.ca போய்க்க, presto.card.ca அதில் நீங்கள் உங்களுடைய ப்ரெஸ்டோ கார்டு நம்பரை போட்டு உங்களை லாகின் பண்ணிக்க உங்களுக்கு ப்ரெஸ்டோ பர்க்ஸ் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரெஸ்டோ பர்க்ஸுக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்க, அதில் நிறைய அட்ராக்ஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், டைனிங், ஸ்போர்ட்ஸ், இப்படி மாதிரி நிறைய நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்காக லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதோட சேர்த்து அஃப்கோர்ஸ் சம்மர் சீசன் வந்தால் எண்ட் ஆஃப் சம்மர் சீசனில் ஆகஸ்ட்டில் எக்ஸிபிஷன், கெனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்கும், அதுக்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கிறது மாதிரி ப்ரெஸ்டோ கார்டே இப்போயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லாகின் பண்ணி போய் பார்க்க எவ்ரி மந்த், எவ்ரி வீக் இதை அப்டேட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய நிறைய ரெகுலர் ப்ரைஸை கட்டாமல் ப்ரெஸ்டோ கார்டோட ஒரு பர்க்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி பெனிஃபிட் அண்ட் சேவ் வென் கோயிங் டு அட்ராக்ஷன்ஸ் அக்ராஸ் த சிட்டி ஃபார் தி சம்மர் ஆஃப் 2026. இது ஈஸ்ட் எஃப்எம் 108.8 தசமலுக்கு ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: கனடாவில் இலத்திரினியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% வீதத்தால் அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரிய அளவில் உயர்வடைந்தமை, இலத்திரினியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகியுள்ளன. வெளிப்படையான முறையில் இருதரப்பும் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ராஜதந்திர தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. ஈரானுடனான உறவுகளை மாற்றியமைக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென பதில் ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆலையொன்றில் இடம்பெற்ற அமோனியா கசிவால் குறைந்தது 9 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த உடனடி விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திலும் முழுமையான அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்கள் நிவாரணமும் அறிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு விசேட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமிழைத்தவர்களை தப்ப வைக்க பேரினவாத தரப்புகள் முயற்சிப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரங்களை தற்போதைய அரசு கையாளும் விதத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332, 416-292-3220, 6479750524.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ் கரண்ட்லி சிட்டிங் அட் 22 டிகிரி செல்சியஸ். அப்படியே நாங்கள் நாளைய நாளும் வெதரும் நாங்கள் அட்டி பார்க்கலாம். நாளைய நாள் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, 21 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போது. அதோடு நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை அட்டி பார்த்தா தெர்ஸ் கட் பி நோ சேஞ்சஸ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் ஃபார் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். டூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் த ஷோ யூ கேன் டூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் வீக் அஹெட். மீண்டும் ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு உங்களோட விடைபெறுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421, 416-626-8421.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
5: என்ன யோசனை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
10: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
11: The station with the best music.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass. 102.7 FM.
15: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: خود و مجنون دل من، بی خود و مجنون دل من.
1: Your radio, your music, FM 102.7.

0: FM 102.7 East FM.
1: دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
2: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட், நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன், கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
4: 6 4 7 7 1 0 2 7 0 9 6 4 7 7 1 0 2 7 0 9 Camsonics Security Camera Illangaliyum Vyabara Nirvanangaliyum Vaganangaliyum 24 hours audio video recording Vasathiyudan Mobile App Udagavum Parvigidum Vasathi Camsonics 18 Varada Anubavam Konda Nirvanam Professional Installation Rajiv Sabarasa 647 302 5748 647 302 5748 Camsonics.com
5: Nalla Paattu Nalla Vishayam FM 107.7 EastFM.ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல்
4: மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: நயினாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
7: 416-461-6401.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: everything about her, my, I don't know what to say. It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில். 416-731-7044. selassi.ca.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
4: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில், மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே, திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன். 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல், June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6-4-7-9-9-6-5-9-2-2-6-4-7-5-4-9-0-0-5-9.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் இஸ்டெஃப்எம் 102.7
1: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralites.com.
10: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: மாட்டு நாலு விஷயம் என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
1: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில் சாரீஸ் $10 சேலம் பட்டு சாரீஸ் தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25 அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள் காஞ்சிபுரம் பட்டுக்கள் பெங்களூர் சாரி அம்பானி சாரி பல்லக்கு போர்டு சாரி ஃபேன்சி சில்க் சாஃப்ட் சில்க் செமி சில்க் சேலைகள் ஷல்வாஸ் டாப்ஸ் சுடிதார் ஃபேன்சி ஐட்டம் சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive வெஸ்னியன் மெகில் டிரைவ் ஏஜாக் ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல் 416-371-1487 416-371-1487
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா நோ ப்ராப்ளம் பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள் பேட் கிரெடிட் கன்சால்ட் ப்ரொபோசல் பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும் உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும் சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன் நேசன் 1585 மார்க்கம் ரோட் யூனிட் 406 416-908-5656 416-908-5656
9: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம் அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் சன்சிட்டி பிளாசா 416-613-1883
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM
11: 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில்

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது எமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.

மிக சிறப்பான நேரம் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்கள் உற்சாகத்தோடு எங்கள் உற்சாகமும் இணைந்து கொள்ளும் நேரம் இந்த இனிய காலை பொழுது.

யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் எல்லோரையும் வாழ வைக்கும்.

உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது புரட்சி கவிஞன் தமிழ் கவி பாரதியார் சொன்ன வார்த்தைகள். உள்ளத்தில் உண்மை உண்டானால் உலகம் உங்களை பின்பற்றும், உலகமே உங்கள் பின்னால் திரண்டு வரும். நமக்கென்று மட்டும் வாழாமல் இந்த உலகத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்தது, அந்த வாழ்க்கையே மிக உன்னதமானது.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

ஸ்டெஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஸ்டெஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அருள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை இப்போது 17°C இருக்கிறது. லேசான மழை துருளோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது காணப்படும் என தெறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரியொலியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 21°C கொண்டதாக வெப்பநிலை அமையப்போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வெப்பநிலையை பார்த்துவிடலாம். செவ்வாய்க்கிழமை 23°C புதன்கிழமை 24°C இருக்கப் போகிறது. சூரியொலி பிரகாசமாக இதுதான்
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:13. கனேடிய செய்திகள். முதல் முத்தரப்பு குஸ்மா மறு ஆய்வுக் கூட்டம் எதிர்வரும் July 1 நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான முதல் முத்தரப்பு கூட்டத்தில் கெனடிய அதிகாரிகள் July 1 தமது சகாக்களை சந்திப்பார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தினார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி July 1 அன்று தனது அமெரிக்க மெக்சிகோ சகாக்களை சந்திப்பதற்கு கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் ஆவலுடன் இருப்பதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அண்மைய வாரங்களில் அவர் இரு நாடுகளோடும் நடத்திய ஆக்கப்பூர்வமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமையும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைக்கு இந்த கூட்டம் இணையவழியில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சூழ்நிலைகள் மாறக்கூடும் என்றும் அமைச்சரின் அலுவலகம் தெரிவித்தது. கடந்த வாரம் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் இடையில் அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் தலைமையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சாரட் ஆகியோர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேரை சந்தித்தனர். அமெரிக்க மெக்சிகோ ஆகிய நாடுகள் ஏற்கனவே முறைப்படியான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. ஆனால் கனடாவும் அமெரிக்காவும் இதுவரை பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கவில்லை. வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள 3 தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை மேலும் 16 புதுப்பிப்பதா, ஒப்பந்தத்தில் இருந்து முழுமையாக விலகுவதா, அல்லது இந்த ஒப்பந்தத்தை பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய வருடாந்த தொடர் மறு ஆய்வு செயல்முறையினை ஆரம்பிப்பதா என்பதை தீர்மானிப்பதற்கு July 1 இணக்கம் காணப்பட்டுள்ளது. தற்போதைய ஒப்பந்தத்தை மேலும் 16 நீடிக்க விரும்புவதாக கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் தெரிவித்து வருகின்றன. ஆனாலும் அமெரிக்கா இந்த விடயத்தில் தனது நோக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்போதைய ஒப்பந்தத்தை நீடிக்க விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் நீடிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை எதிர்வரும் 1 நடைபெறவுள்ளமை நம்பிக்கை அளிக்கும் ஒரு விடயமாக பலராலும் கருதப்படுகிறது. நாடாளுமன்ற நடைமுறைகள் பிரதமருக்கு அளித்துள்ள உறுதிப்பாட்டை அரசாங்க அவைத் தலைவர் ஸ்டீபன் மெக்கினன் ஆதரித்து கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு சபை அமர்வுகள் கேள்வி நேரத்தின் போது மாக்கானி கலந்து கொள்ளாதமை குறித்து கன்சர்வேடிவ் கட்சியினால் கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாக்கானி தவறவிட்ட 100 கேள்வி நேரத்தை குறிக்கும் வகையில் கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார்கள். இந்த 100 மாக்கானி 64 தலைநகர் ஒட்டாவாவில் இருந்தார் என கன்சர்வேடிவ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். பிரதமர் தவறவிடும் நாடாளுமன்ற கேள்வி நேரங்களின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தின் செயற்பாடு குறித்து அவருடைய பார்வைகளை பிரதிபலிக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். கடந்த வாரம் மாக்கானி கலந்து கொண்ட G7 தலைவர்களின் உச்சி மாநாடு உட்பட பிரதமரின் சர்வதேச பொறுப்புகளை ஸ்டீபன் மெக்கினன் நினைவுபடுத்தினார். பிரதமரின் நிகழ்ச்சி நிரலில் சபை அமர்வுகள் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என கூறிய அவர் அது தொடர்ந்தும் அவ்வாறே இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹாப்பர் சபை அமர்வுகள் கேள்வி நேரத்தின் போது கலந்து கொள்ளாதமை குறித்து அப்போதைய லிபரல் கட்சியின் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த விமர்சனம் குறித்தும் அதே காரணத்திற்காக கட்சி இப்போது தற்போதைய பிரதமரை ஆதரிக்கிறது என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஸ்டீபன் மெக்கினன் பிரதமர் மாக்கானி அனைத்து தரப்பினாலும் மிகவும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பிரதமர் என தெரிவித்தார். சபையில் உள்ளவர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாக்கானி இலகுவில் அணுகக்கூடிய ஒருவராகவே தொடர்ந்தும் இருந்து வருவதாக அவைத் தலைவர் தெரிவித்தார். பிரதமர் ஒவ்வொரு வாரமும் சபையில் கேள்விகளுக்கு பதில் அளித்து வருவதாகவும் ஸ்டீபன் மெக்கினன் குறிப்பிட்டுள்ளார். ஒன்டாரியோ முதல்வருக்கு ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வமான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. ஆங்கஸ் ரீட் ஒரு போலி கருத்து கணிப்பை வெளியிட்டதாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு அண்மையில் குற்றம் சுமத்தினார். இதனைத் தொடர்ந்து முதல்வருக்கு சட்டப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இந்த விடயத்தில் டாக்ஃபோர்ட் தனது கருத்தை மீளப்பெற அங்கஸ் ரீட் தனது கடிதத்தில் வலியுறுத்தியது. ஜூன் 11 வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் கனடாவின் முதல்வர்களில் டாக்ஃபோர்ட் மிகவும் செல்வாக்கற்றவராக மதிப்பிடப்பட்டுள்ளதாக அங்கஸ் ரீட் தெரிவித்திருந்தது. அங்கஸ் ரீட் வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பின்படி ஒன்றரிய வாக்காளர்களிடையில் டாக்ஃபோர்ட் 21% ஆதரவை மட்டுமே பெற்றுள்ளார். இது கனேடிய முதல்வர்களிடையில் மிக குறைந்த ஆதரவு விகிதத்தையும் முதல்வராக அவர் பெற்றுள்ள பகுதிகளில் மிக குறைந்த ஆதரவு விகிதத்தையும் குறிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கருத்து கணிப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது NDP லிபரல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மட்டுமே அங்கஸ் ரீட் கருத்து கணிப்பை நடத்தியதாக கூறி அந்த முடிவுகளை டாக்ஃபோர்ட் நிராகரித்தார். அவர்கள் இந்த போலியான கருத்து கணிப்பை வெளியிட NDP லிபரல் கட்சி உறுப்பினர்களிடமும் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள் என முதல்வர் விமர்சித்தார். இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் தனது அரசாங்கம் மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று தமது உள்ளக கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு நிறுவனம் முதல்வருக்கு ஒரு சட்டப்பூர்வ கடிதத்தை அனுப்பியது. முதல்வரின் விமர்சனத்திற்கு பகிரங்கமாக பதிலளித்தது மட்டுமன்றி டாக்ஃபோர்ட் தனது கருத்துக்களை திரும்பப் பெற கூறிய ஒரு சட்டப்பூர்வ கடிதத்தையும் அங்கஸ் ரீட் அனுப்பியது. அங்கஸ் ரீட் நிறுவனம் தனது பணிகளையும் சுதந்திரமான கட்சி சார்பற்ற பொது கருத்து கணிப்பில் தமக்கு இருக்கும் நீண்ட வரலாற்றையும் நிறுவனத்தின் தலைவர் ஷுச்சி குரல் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். இந்த விடயத்தை ஊடகங்களில் விவாதிக்கும் நோக்கம் தமக்கு இல்லை என தெரிவித்த அவர், ஆனாலும் டாக்ஃபோர்ட் தெரிவித்துள்ள புது கருத்து திருத்தப்பட வேண்டும் என தான் நம்புவதாக கூறினார். இந்த வழக்கறிஞர் கடிதத்தை பெற்றது குறித்தோ அல்லது அதற்கு பதிலளித்தமை குறித்தோ ஊடகங்களின் கேள்விக்கு டாக்ஃபோர்ட் அலுவலகம் உடனடியான பதில் எதனையும் வழங்கவில்லை. ட்ரோனோ நகர மையத்தின் போதைப்பொருள் பயன்பாட்டில் பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோனோ பொது சுகாதாரத்துறை இந்த எச்சரிக்கையினை வெளியிட்டது. வெள்ளிக்கிழமை ட்ரோனோ நகரின் மையப்பகுதியில் அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துமே பதிவானதையடுத்து பொது சுகாதாரத்துறை குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. இதில் எந்த போதைப்பொருள் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதை சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடவில்லை. எத்தனை பேர் அளவிற்கு அதிகமான போதைப்பொருள் பயன்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ, இது குறித்து உயிரிழப்புகள் ஏதாவது பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பிலோ அதிகாரிகள் கருத்து வெளியிடவில்லை. போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நினைவூட்டுவதற்காக பொது சுகாதாரத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்துறை நிலைமையினை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் தேவை ஏற்படின் புதிய தகவல்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பேல் பிராந்திய காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட குற்றச்சாட்டை பிரம்டனைச் சேர்ந்த நபர் ஒருவர் எதிர்கொள்கிறார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் துப்பாக்கி வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ள இவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. மெசாகா நகரில் காவல்துறை அதிகாரி மீது ஞாயிற்றுக்கிழமை காலை துப்பாக்கியால் சுடப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து இவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. சந்தேக நபராக 24 இசையா பச்சு அடையாளம் காணப்பட்டார். இந்த சம்பவத்தின் போது இவரும் காயமடைந்ததாக தெரிய வருகிறது. அவர் கைது செய்யப்பட்டு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதில் சந்தேக நபர் எவ்வாறு காயமடைந்தார் என்ற விவரத்தை காவல்துறை இதுவரை வெளியிடவில்லை. பின்பு அவர் மருத்துவ பரிசோதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு காவல்துறையின் காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது 2 அதிகாரிகள் காயமடைந்ததாக பேல் பிராந்திய காவல்துறை அறிவித்தது. இவர்கள் இருவருக்கும் சிறு காயங்களுக்கு ஏற்பட்டதாகவும், எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க பணியாற்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் ஆபத்துகளுக்கு இது மற்றும் ஒரு நினைவூட்டலாக அமைந்துள்ளதாகவும் பேல் பிராந்திய காவல்துறையின் தலைமை அதிகாரி நிஷாந்த் துரியப்பா தெரிவித்திருக்கிறார்.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:27 ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 AM to 8 PM. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 to 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 4162880994. கைரளி taste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஏழு மணி 30 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

எஸ்எஃப்எம் 102 தசமேழு காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:34 நிமிடம். இலங்கை செய்திகள்.

பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க கூடாது என வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்றை கொண்டுவருமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது காணப்படும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியினை எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். வாழை நார்களை பயன்படுத்தி ஆடைகளை தயாரிப்பது குறித்து சிந்திப்பதற்கு முன்பு தற்போது வீழ்ச்சியடையும் அபாயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளை பாதுகாப்பது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டினார். விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரண்ண அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்து ஒன்றை குறிப்பிட்டே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வாழைநார்களை பயன்படுத்தி ஆடுகளை தயாரிக்கும் திட்டம் குறித்து பிரதி அமைச்சர் நாமல் கருணாரண்ண அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஆடை உற்பத்தி தொழில்துறை பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை முன்கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். கிளிநொச்சி உமையாழ்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை குறித்து 14 பேர் கைது செய்யப்பட்டனர். மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை விசேட அதிரடி படையினர் கைது செய்தபோது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக காவல்துறை குறிப்பிடுகிறது. இதனால் அங்கு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் நிலை தோன்றியது. காவல்துறையின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உட்பட குற்றச்சாட்டுகளின் கீழ் 14 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 14 சந்தங்கினவர்களும் கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதையடுத்து அவர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கிளிநொச்சி காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்தின் சொந்த பிரச்சினையாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த உறுதிமொழியை வழங்கினார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையினை கண்டறிதல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத்தருதல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் முக்கிய பங்காற்றும் என அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் விழும் புள்ளி விவரங்களோ அல்லது எண்ணிக்கை அல்ல என்றும் அவர்களது குடும்பங்கள் நீண்ட காலமாகவே மனவேதனையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 2,452 பேர் காணாமல் போயிருப்பதாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத பல சம்பவங்கள் இருக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உண்மையை கண்டறிதல், பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்ததை அமைச்சர் சந்திரசேகரன் நினைவுபடுத்தினார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையை கண்டறிதல், நீதி நிலைநாட்டல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அது தொடரும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறாா்.

மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனாதிராஜா ஜெயானந்தமூர்த்தி உடல்நலக் குறைவால் தனது 61வது வயதில் காலமானார். சுகவீரமற்ற நிலையில் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் 2 வாரங்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று பிற்பகல் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அவர் பின்பு பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் இணைந்து போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 9 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகளின் சித்திரவதைகள் தடுப்புக்கான உபக்குழு இலங்கைக்கான தமது விஜயத்தை நிறைவு செய்கிறது. இந்த குழு தமது கள ஆய்வுகளின் அடிப்படையிலான இரகசிய முதல்கட்ட அவதானிப்பு அறிக்கையினை இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். கடந்த ஜூன் 15 இலங்கையை சென்றடைந்த இந்த குழு 4 உறுப்பினர்களை கொண்டதாக அமைந்திருந்தது. நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகள் மற்றும் காவல் நிலையங்களுக்கு திடீர் விஜயங்களை மேற்கொண்டு கைதிகளின் நிலைமைகளை ஆராய்ந்ததோடு அரசாங்க அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2019 மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் பின்னர் சித்திரவதைகளை தடுப்பதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து மதிப்பிடுவது இந்த குழுவின் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது. இந்த விஜயத்தின் முக்கிய சந்திப்பொன்று வெளிவிவகார அமைச்சர் கடந்த வாரம் நடைபெற்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜய் தஹீரத், நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய, சிறைச்சாலைகள் தணிக்கழகத்தின் உயரதிகாரிகள் மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது சித்திரவதைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து ஐநா குழுவினர் கேள்விகள் எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜய் தஹீரத், 2024 இறுதியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஐநா குழுவினருக்கு விளக்கம் அளித்தார். ஐக்கிய நாடுகள் உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தின் கூற்றுப்படி சித்திரபதி மற்றும் இனிய கொடுமையான மனிதநேயமற்ற அல்லது அவமதிப்பான நடவடிக்கை அல்லது தண்டனைக்கு எதிராக மாநாட்டின் விருப்பத்திற்குரிய நெறிமுறையின் 16வது பிரிவிற்கிடங்க இந்த உபக்குழு தனது ரகசிய முதற்கட்ட அவதானிப்புகளை இலங்கை அரசாங்கத்திற்கும் தேசிய பொறிமுறைக்கும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த குழுவினர் தமது அறிக்கைகள் மற்றும் கண்டறிந்தவைகள் குறித்த பரிந்துரைகளை உள்ளடக்கிய ரகசிய அறிக்கையினையும் தயாரித்து இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள். இந்த மாநாட்டின் விதிகளின்படி இலங்கை அதிகாரிகள் பகிரங்கப்படுத்துமாறு கோரினாலுடைய இந்த அறிக்கை முற்றிலும் ரகசியமாக பேணப்படும். 2019 இந்த குழுவினர் மேற்கொண்ட விஜயத்தின் அறிக்கை கூட இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:41.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
6: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees for $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
7: செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏழு மணி 49 நிமிடம்.

0: பிரித்தானிய பிரதமர் மற்றும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகப் போவதாக கேர் ஸ்டார்மர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். பதவி விலகல் குறித்த இந்த அறிவிப்பு நாட்டின் அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்கான உட்கட்சித் தேர்தலுக்கான வழியினை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான 10 Downing Street உரையாற்றிய கேர் ஸ்டார்மர் அடுத்த பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியை வழிநடத்துவதற்கு தான் பொருத்தமானவர் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் பதவியிலிருந்து விலகும் தனது முடிவு குறித்து மன்னர் 3rd Charlesக்கு முறைப்படி அறிவித்துவிட்டதாகவும் கூறினார். தனக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கால அட்டவணையினை வெளியிடுமாறு தொழிற்கட்சியின் ஆளும் குழுவிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உட்கட்சித் தேர்தல் போட்டிகள் நிறைவடையும் வரை கேர் ஸ்டார்மர் நாட்டின் பிரதமர் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதலாம் நாள் உயர்மட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்தன. பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடும் வார்த்தை போர் நிலவிய போதிலும் முக்கிய பிராந்திய மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியினை ஏற்படுத்துவதற்காக எட்டப்பட்ட தற்காலிக உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக பங்கேற்காத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடமிருந்து கடுமையான அச்சுறுத்தல்கள் வெளியிடப்பட்டன. லெபனானில் அதிக ஊதியம் கொடுத்து இயக்கப்படும் தமது ஆதரவு படைகளின் வன்முறைகளை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தவறினால் கடந்த வாரத்தை விட மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் டிரம்ப் எச்சரித்தார். டிரம்பின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலீஃப் தனது எக்ஸ்தளத்தில் நேரடியாக பதில் வழங்கினார். அமெரிக்காவின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் தமது நாடு ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என அவர் அறிவித்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முதலாம் நாள் அமர்வில் லெபனான் விவகாரம் மற்றும் ஹோமூஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து இருநாட்டு அதிகாரிகளும் கவனம் செலுத்தினார்கள். சர்வதேச அளவில் முழக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் மசுகு எண்ணெய் வர்த்தகம் மீதான அமெரிக்க தடைகளில் இருந்து தற்காலிக சலுகைகளை பெறுவது குறித்து இருதரப்பும் ஆராய்ந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதிலும் மறுபுறம் களத்தில் மோதல்களும் இடம்பெற்றன. தெற்கு லெபனானில் உள்ள பேர்ஃபோர்ட் கேசல் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் எக்காரணம் கொண்டும் பின்வாங்காது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கவுட்ஸ் அறிவித்தார். அதேவேளை காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் மேலும் 9 பேர் கொல்லப்பட்டதான தகவல்களும் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கடந்த மே 10 தமிழகத்தின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து அவர் முதல்வராகிய பின்னர் கொண்டாடும் 1வது பிறந்தநாள் இது என்பதால் அவருடைய கட்சியினரிடம் ஆதரவாளர்களிடமும் மிகப்பெரும் வரவேற்பு பெறப்பட்டுள்ளது. திரைத்துறையில் இருந்து விலகி 2024 பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியினை ஆரம்பித்த விஜய் அண்மையில் நடைபெற்று முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மே 10 சென்னை நேரு விளையாட்டரங்கில் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பதவியேற்றார். முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதிலும் ஆடம்பரமான கொண்டாட்டங்களை தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு நற்பணிமன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தலைமை நிர்வாகிகள் தொண்டர்களை கேட்டுக் கொண்டனர். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் நற்பணி இயக்கத்தினர் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குதல், முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் விநியோகித்தல் போன்ற மக்கள் நலப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்திலும் தலைமைச் செயலகத்திலும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்க பல்துறை பிரமுகர்களும் பொதுமக்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் நடிகர்களிடம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

எஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று 52வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து முதல் தடவையாக அவர் முதல்வராக தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதன் காரணமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான நிகழ்வுகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஆனால் அவருடைய நட்பணி மன்றம் அல்லது அவருடைய ரசிகர் மன்றம் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டுமென நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையிலேயே பல்வேறு இடங்களில் அவர்கள் மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற நற்செயல்களில் தமது கட்சியினரும் ரசிகர்களும் ஈடுபட வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் தனது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மூலமாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் நற்பணி இயக்கத்தினர் பொதுமக்களுக்கான முதியோர் இல்லங்களுக்கான உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் விநியோகித்தல் போன்ற மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக பலரும் சென்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு நடிகராக தன்னை அடையாளப்படுத்தியவர் மிக விரைவில் இப்படியான ஒரு உயரத்தை தொட்டிருப்பது என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரும் அதிர்வுகளை நீண்டகால அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் மத்தியில் தோற்றுவித்திருக்கிறது. ஆனாலும் கூட அதனை தாண்டி அவர் இதற்காக நீண்டகாலம் உழைத்திருக்கிறார். தனது திரைப்பயணத்தை இடைநிறுத்திவிட்டு அரசியல் பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அல்லது அதிலிருந்து விலகி அரசியல் பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகிறது. பொதுவாகவே முதல் தடவையாக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வெற்றி என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியினை தந்து கொண்டிருக்கக்கூடிய துறையிலிருந்து வெளியில் வந்து முழுமையாக அரசியலுக்காக தன்னை அர்ப்பணிப்பது என்பது மிக முக்கியமானது. அதே வழியில் அதனை திறம்பட கையாண்டிருக்கிறார். அதே வழியில் அவருடைய அரசியல் நகர்வு அல்லது அரசியல் வருகை என்பது பல்வேறு அரசியல் தரப்பினருக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது அவருடைய ஆட்சி எப்படியாக இருக்கிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. பல நல்ல விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை இருந்த ஆட்சி நடைமுறைகளை தாண்டி மிக விரைவாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அவருடைய அரசாங்கம் வழங்கி வருவதால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கான ஆதரவு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேவேளையில் அவர் ஊடகங்களை சந்திக்கவில்லை, ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்கின்ற விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக எதிர்கொண்டிருக்கிறார். ஆக மே மாதம் ஆரம்பித்த அவருடைய ஆட்சியில் இப்போது அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்து மகிழ்கிறோம். 8:05 நிமிடம்.

தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மணித்தியாலத்தில் தளபதி விஜயின் பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு காற்றலைகளில் இது அவருடைய இறுதி திரைப்படமான ஜனநாயகனில் இருந்து வருகிறது.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்டெஃப் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை இப்போது 17.7°C இருக்கிறது. லேசான மழை துருளோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியத்தின் பின்னர் ஓரளவிற்கு சூரியொலியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 21°C கொண்டதாக வெப்பநிலை அமையப்போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வெப்பநிலையை பார்த்துவிடலாம். செவ்வாய்க்கிழமை 23°C புதன்கிழமை 24°C இருக்கப் போகிறது. சூரியொலி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். வியாழன் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 21°C 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். வெள்ளிக்கிழமை 23°C இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 24°C வெப்பநிலையாக இருக்கும். உத்தியோகபூர்வமாக கோடை காலம் ஆரம்பித்திருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையில் இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். நாடாளுமன்ற நடைமுறைகள் பிரதமருக்கு அளித்துள்ள உறுதிப்பாட்டை அரசாங்க அவைத்தலைவர் ஸ்டீபன் மெக்கினன் ஆதரித்து கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு சபை அமர்வுகள் கேள்வி நேரத்தின் போது மாக்காணி கலந்து கொள்ளாதமை குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியினால் கேள்வி எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாக்காணி தவறவிட்ட 100வது கேள்வி நேரத்தை குறிக்கும் வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார்கள். இந்த 100 நாட்களில் மாக்காணி 64 நாட்கள் தலைநகர் ஒட்டாவாவில் இருந்தார் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தரவுகள் தெரிவித்தன. இந்த நிலையில் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். பிரதமர் தவறவிடும் நாடாளுமன்ற கேள்வி நேரங்களின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தின் செயற்பாடு குறித்து அவருடைய பார்வைகளை பிரதிபலிக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். கடந்த வாரம் மாக்காணி கலந்து கொண்ட G7 தலைவர்களின் உச்சி மாநாடு உட்பட பிரதமரின் சர்வதேச பொறுப்புகளை ஸ்டீபன் மெக்கினன் நினைவுபடுத்தினார். பிரதமரின் நிகழ்ச்சி நிரலில் சபை அமர்வுகள் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என கூறிய அவர் அது தொடர்ந்தும் அவ்வாறே இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹாப்பர் சபை அமர்வுகள் கேள்வி நேரத்தின் போது கலந்து கொள்ளாதமை குறித்து அப்போதைய லிபரல் கட்சியின் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த விமர்சனம் குறித்தும் அதே காரணத்திற்காக கட்சி இப்போது தற்போதைய பிரதமரை ஏன் ஆதரிக்கிறது என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஸ்டீபன் மெக்கினன் பிரதமர் மாக்காணி அனைத்து தரப்பினாலும் மிகவும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பிரதமர் என தெரிவித்தார். சபையில் உள்ளவர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாக்காணி இலகுவில் அணுகக்கூடிய ஒருவராகவே தொடர்ந்தும் இருந்து வருவதாக அவைத்தலைவர் தெரிவித்தார். பிரதமர் ஒவ்வொரு வாரமும் சபையில் கேள்விகளுக்கு பதில் அளித்து வருவதாகவும் ஸ்டீபன் மெக்கினன் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்தின் சொந்த பிரச்சினையாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த உறுதிமொழியை வழங்கினார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையினை கண்டறிதல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத்தருதல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் முக்கிய பங்காற்றும் என அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் விழும் புள்ளி விவரங்களோ அல்லது எண்ணிக்கைகளோ அல்ல என்றும் அவர்களது குடும்பங்கள் நீண்டகாலமாகவே மனவேதனையுடனும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 2,452 பேர் காணாமல் போயிருப்பதாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்படாத பல சம்பவங்கள் இருக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உண்மையை கண்டறிதல், பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்ததை அமைச்சர் சந்திரசேகரன் நினைவுபடுத்தினார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையை கண்டறிதல், நீதி நிலைநாட்டல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அது தொடரும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதலாம் நாள் உயர்மட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்தன. பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடும் வார்த்தை போர் நிலவிய போதிலும் முக்கிய பிராந்திய மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியினை ஏற்படுத்துவதற்காக இட்டப்பட்ட தற்காலிக உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக பங்கேற்காத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடமிருந்து கடுமையான அச்சுறுத்தல்கள் வெளியிடப்பட்டன. லெபனானில் அதிக ஊதியம் கொடுத்து இயக்கப்படும் தமது ஆதரவு படைகளின் வன்முறைகளை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தவறினால் கடந்த வாரத்தை விட மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் டிரம்ப் எச்சரித்தார். டிரம்பின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது
பாகர் கலீஃப் தனது எக்ஸ்தளத்தில் நேரடியாக பதில் வழங்கினார். அமெரிக்காவின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் தமது நாடு ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என அவர் அறிவித்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முதலாம் நாள் அமர்வில் லெபனான் விவகாரம் மற்றும் ஹோமூஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து இருநாட்டு அதிகாரிகளும் கவனம் செலுத்தினார்கள். சர்வதேச அளவில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் நிதி சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் மசுகெண்ணி வர்த்தகம் மீதான அமெரிக்க தடைகளில் இருந்து தற்காலிக சலுகைகளை பெறுவது குறித்து இருதரப்பும் ஆராய்ந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதிலும் மறுபுறம் கிழக்கில் மோதல்களும் இடம்பெற்றன. தெற்கு லெபனானில் உள்ள பேர்ஃபோர்ட் கேசல் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் எக்காரணம் கொண்டும் பின்வாங்காது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கவுட்ஸ் அறிவித்தார். அதேவேளை காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் மேலும் 9 பேர் கொல்லப்பட்டதான தகவல்களும் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ 6479804779.
7: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் ஒரு விடயத்தை முழுமனதோடு செய்தாலும் கூட சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்த்த பிரதிகளை பெற முடியாமல் போய்விடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், நாங்கள் முழுமனதோடு செய்யக்கூடிய விடயத்தை சில நாட்கள் மட்டும் செய்கிறோம், அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய தவறிவிடுகிறோம். இந்த இடத்தில் தான் நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விடயம், இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் எல்லோரிடத்திலும் இந்த கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சிறியதோ பெரியதோ அதை தொடர்ந்தேச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், நிலைத்தன்மையோடு அதனை முன்னெடுக்கிறார்கள். நிலைத்தன்மையின் சக்தி என்பது நாம் செய்ய விரும்புகின்ற செயல்கள், நாம் கற்றுக்கொள்ள விரும்புகின்ற பழக்க வழக்கங்கள், நாம் அடைய விரும்புகின்ற குறிக்கோள்களை நாம் அடைவதற்கு மிக பெரும் துணையாக இருக்கிறது, அல்லது மிக முக்கியமானதாக இருக்கிறது. தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கலாம், எங்களுடைய குரோத், உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது நீண்டகால வெற்றியை நாம் அடைவதில் இந்த கன்சிஸ்டன்சி என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இந்த கன்சிஸ்டன்சியை நாம் எப்படி அடைய முடியும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு விடயத்தையும் செய்கிறேன், ஆனால் சில நாட்களின் பின்னர் அதை செய்யாமல் விட்டுவிடுகிறோம். இதுதான் தொடர்ந்து நாங்கள் தோற்று போவதற்கு, அல்லது தொடர்ந்து முன்னேற முடியாமல் போவதற்கு, அல்லது ஒரே இடத்தில் நாங்கள் தேங்கி நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் ஏதாவது ஒன்றை ஆரம்பிப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால் அதை இடைநடுவில் விட்டுவிடுகிறோம். அப்படி விடாமல் தொடர்கின்றவர்கள் தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறார்கள். அந்த இலக்கை அடைதல், அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையின் வேறு எந்த நிலையாக இருந்தாலும் எங்களுடைய இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுவது என்பதுதான் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. சிறிய நிலையான முயற்சிகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி என்பது தொடர்ந்து ஒரு விடயத்தை நாம் செய்து கொண்டிருப்பது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பிஹேவியர். இதனை கட்டி எழுப்புவது என்பது மிக முக்கியம். நேர்மறையான பழக்கங்களை வளர்த்து கொள்வதற்கும், அதாவது பாசிட்டிவான பிஹேவியரை வளர்த்து கொள்வதற்கும், எதிர்மறையான பழக்கங்களை உடைப்பதற்கும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸை இல்லாமல் செய்வதற்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்பது தேவையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள் எங்களுடைய வழக்கத்தில் பதிந்து நீண்ட காலத்திற்கு அந்த பழக்கத்தை பேணுவதை எளிதாக்குகிறது என்று சொல்கிறார்கள். ஆக எங்களுடைய பிஹேவியரல் சேஞ்ச் என்பது இந்த கன்சிஸ்டன்சியை கீப் பண்ணுவதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டாலும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திறனில் தேர்ச்சி பெற முயற்சித்தாலும், அதை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த கற்றலின் நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விஷயம், கண்டினியூஸ் லேர்னிங், அல்லது அந்த கற்றலை தொடர்ச்சியாக மேற்கொள்வது மிக முக்கியம். அது சீரான பயிற்சிகள், திறன் மேம்பாடு, நிபுணத்துவத்தின் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. ஆகவே எங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் திறன்களை வளப்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் விரும்புகின்ற இலக்கை நோக்கி பயணப்பட முடியும். அடுத்தது, நம்பகத்தன்மை. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் நிலையான ஒரு நடத்தை, நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் வளர்க்கும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்டான ஆளாக இருந்தால் உங்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உதாரணமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துக்கொண்டால், அது அவர்கள் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அவர்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மையை பார்வையாளர்களுக்கு, அல்லது அவர்களை பின்தொடர்பவருக்கு ஏற்படுத்துகிறது. அதே போல அதை வழிநடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த கன்சிஸ்டன்சி என்பது தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர், அல்லது ஒரு தொடர்ந்த இடைவேளையில் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மீது மக்களுக்கான நம்பிக்கை அதிகரிக்கிறது. மக்கள் தமது வாக்குறுதிகள், உறுதிமொழிகளை தொடர்ந்தும் காப்பாற்றும் நபர்களை நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு விடயத்திலும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு, உங்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட வேண்டுமாக இருந்தால், நீங்கள் ஒரு நிலைத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஒரு கன்சிஸ்டன்டான பர்சனாக இருந்தால்தான் உங்களை மற்றவர்கள் நம்புவார்கள். அதே போன்று எங்களுக்கு இருக்கின்ற இலக்குகளை அடைவதில் இருக்கின்ற மிகப்பெரிய சவால், அல்லது அந்த இலக்குகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியது எங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், எங்களுடைய அன்றாட வேலை பழக்க வழக்கங்களில் இந்த நிலைத்தன்மை என்பது எங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை தொடர்ந்து அதிகரிக்கிறது.
தினசரியான வழக்கங்கள், டெய்லி ஹேபிட்ஸை நாங்கள் உருவாக்குவதும் அதை தொடர்ந்து பேணுவதும் எங்களுடைய பணிகளையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனையும் ஏற்படுத்துவதற்கு மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அதேவேளையில் எங்களுடைய உடல் மற்றும் உள ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகள், தியானம், ஆரோக்கியமான உணவு போன்ற சுய பராமரிப்புகள், செல்ஃப் கேருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியம். நாங்கள் சில வேளைகளில் ஒரு விடயத்தை ஆரம்பிப்போம், ஆனால் சிறிது நாளில் விட்டுவிடுவோம். அதில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது இந்த உடல் பயிற்சி சார்ந்த விடயங்கள். அதை தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொண்டால் எங்களுடைய உடல் மற்றும் மனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும். இது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும், எங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்கள் நடப்பதற்கு இது தேவையாக இருக்கும். அதே வேளையில் இப்படியாக நாங்கள் உடல் உள ஆரோக்கியங்கள் பற்றி பேசுகின்ற போது இந்த நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு விஷயம் வரும். அதிலும் கூட இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியம். நாங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கும் ஒத்திப்போடும் பழக்கத்தை, தழிவைக்கும் பழக்கத்தை குறைப்பதற்கும் எங்களுடைய தினசரி செயல்பாடுகளை மிகுந்த வினைத்திறனோடு செய்வதற்கும் அது வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு விடயத்தில் இந்த கன்சிஸ்டன்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற போது எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிகச்சரியாக கவனிக்கப்படும். இந்த நேரத்தில் இந்த வேலையை நாங்கள் செய்து கொள்ள போகிறோம் என்ற ஒரு பழக்கம் எங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டால் அது எந்த காலத்திலும் எதற்காகவும் அதை நாங்கள் மாற்றி அமைக்க மாட்டோம். ஆகவே தொடர்ந்து அதே பணியை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டு நேரத்தை குழப்பி எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். இவற்றின் தொடர்ச்சியாக இன்று எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலான நிதி ஸ்திரத்தன்மை என்ற ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எங்களுடைய வரவு என்ன, எங்களுடைய செலவு என்ன, எங்களுடைய சேமிப்பு என்ன, அதற்கான பிளானிங் என்ன என்பது எல்லாம் திட்டமிடுவதற்கு இந்த நிலைத்தன்மை என்பது மிக முக்கியம். ஆகவே அதை பின்பற்றுவது, சரியான நேரத்தில் எங்களுடைய பில் பேமெண்ட்டை செய்வது அல்லது எங்களுடைய லோனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது, இவை எல்லாவற்றிற்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிகப்பெரும் ஊன்றுகோலாக இருக்கிறது. இந்த நிலைத்தன்மையானது நீண்டகால வெற்றிகளை பெற்றுத்தரும். வெற்றிகரமான மக்கள் தங்கள் சாதனைகளை காலப்போக்கில் அவர்கள் மேற்கொண்ட நிலையான முயற்சி, அர்ப்பணிப்பு ஆகியவைதான் காரணம் என்று கூறுவார்கள். ஆக வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோரின் பின்னாலும் இந்த நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்றை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருத்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும். இந்த நிலைத்தன்மையை தொடர்ந்து பேணுகின்றவர்களால் மட்டும்தான் வெற்றிகளை அல்லது மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் தமதாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நிலைத்தன்மையை தவற விட்டுவிட்டால் எவ்வளவுதான் திறமையாளர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் முக்கியமான பணிகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், இந்த நிலைத்தன்மை என்பது இல்லாத பட்சத்திலே எங்களால் வாழ்க்கையிலே வெற்றிகளை அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே நீண்டகால வெற்றிக்கும் இந்த நிலைத்தன்மை தேவையாக இருக்கிறது. நிலைத்தன்மை என்பது சுய ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த சுய ஒழுக்கம், நிலைத்தன்மையை பயிற்சி செய்வது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எங்களுடைய சுய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த நிலைத்தன்மை என்பது தேவையாக இருக்கிறது. நிலைத்தன்மையின் சக்தியை நாங்கள் விரைவாக காண வேண்டுமென்றால் அது உடனடியாக சாத்தியமாகாது. ஆகவே ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இந்த நிலைத்தன்மை என்பதை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வது என்பது உடனடியாக ஒரே இரவில் மாற்றம் எங்களை மாற்றிவிடப் போவதில்லை. ஆக நிலைத்தன்மை என்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருப்பதால் அதை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும். ஒரு பழக்கத்தை நிலையாக தொடர்கின்ற போது அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. அது அங்கமாக மாறுகின்ற போதுதான் அதன் சக்தியினை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு இரவில் அல்லது ஒரு மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆக மாற்ற வேண்டும். அப்படியாக மாற்றினால்தான் அதன் மூலமான முழுமையான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜப்பானிய எழுத்தாளர் ஒருவர், ஹருகி முரகாமி என்கின்ற ஒருவர் பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். அவருடைய புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகங்கள் 50 மொழிகளுக்கு மேல் எழுதப்பட்டு அச்சிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் உண்மையிலேயே பெரிய அளவில் இலக்கியங்களை கற்றுக்கொண்டு ஒருவர் அல்ல. ஆனால் அவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அதிகாலையில், அவர் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்வார். 4 மணியிலிருந்து 6 மணி வரை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார்.
அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம். 4 மணியிலிருந்து 6 மணி வரை என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த நேரத்தில் என்னுடைய எழுத்து பணியை மேற்கொள்வேன் என்பது அவருடைய அந்த நிலைத்தன்மையாக இருந்தது, அந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தது. அதுதான் அவரை மிகப்பெரிய எழுத்தாளராக மாற்றியது. இலக்கியம் படிக்கவில்லை, பெரிய அளவிலாக அவர் அனுபவம் வாய்ந்தவராகவும் இல்லை, ஆனால் தன்னுடைய செயல்பாட்டில் அவர் உறுதியோடு நிலைத்தன்மையை பின்பற்றினார். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோரிடமும் இந்த நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விடயம் உறுதியாக இருக்கிறது. பலர் இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வேலைக்கு வருவார்கள், அந்த நேரத்திலேயே அவர்களுடைய வாகனம் அந்த வேலை தளத்திற்குள் நுழைவதை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு தூரத்திற்கு அந்த நிலைத்தன்மை அவர்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் இந்த நிலைத்தன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களை வெற்றியின் உயரத்தில் வைத்திருக்கிறது. ஆக வெற்றி வேண்டுமென்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நடைமுறையாக இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுடைய இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதில் எது முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அடைய வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் வகைப்படுத்தி கொண்டால் மிக முக்கியமானதும் உடனடியாக செய்ய வேண்டியதும் மிக முக்கியமானதும் உடனடியாக செய்ய வேண்டியதானால் முக்கியமல்லாதது ஆனால் உடனடியாக செய்ய வேண்டியதல்ல என்ற பல விடயங்களில் எங்களுடைய தேவைகள் அல்லது எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதில் மிக முக்கியமானதும் அவசரமானதுமான வேலைகளை முதலில் செய்வதற்கு நாம் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்வது மிக முக்கியம். அதே வேளையில் எங்களுடைய வெற்றிகளை, எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய ப்ரோக்ரஸை நாங்கள் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இந்த நிலைத்தன்மையை பேண முடியும். அதற்கு ஒரு ஜேர்னல் ரைட்டிங் என்பது மிக உதவியாக இருக்கும். இறுதியாக எங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏன் நாங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பேண முடியாமல் இருக்கிறது என்றால் எங்களுக்கு வரக்கூடிய கவனக்கலைப்பான்கள், அந்த கவனக்கலைப்பான்களை கலைத்துவிட்டால் நாங்கள் நிலைத்தன்மையோடு முன்னேற முடியும். எங்களுடைய நேரத்தை சரியான முறையில் நாங்கள் கடைப்பிடித்து பொறுமையோடு காத்திருந்தால் மன்னிப்பு, எங்களுடைய தோல்விகள் மீது மன்னிப்பை வழங்கி அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சித்தால், இந்த நிலைத்தன்மை என்பதை பின்பற்றினால் வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும், வாழ்க்கை வெற்றிகளை எங்களுக்கு தேடித்தரும். ஈஸ்ட் FM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: ஜஸ்ட் ஆசம் னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: எட்டு மணி 46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 416-528-1407. குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக்கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
3: நிச்சயமாக ஒரு ஓன் பண்றவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷனில் இருந்து எடுக்கவனும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கவுண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டேக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
2: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 8:52.
1: பாட்டுக்கரு பண்பலை
2: ஸ்காம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189, 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66

0: 416-724-6666 Sun City Supermarket. தரம் தராதரம் நிரந்தரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். மழை வர காத்திருக்கின்ற ஒரு காலை பொழுது, மழை முகிலோடு இன்றைய நாளை நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிய காலை வேளை 9:01 to 12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 கோடை காலத்தின் முதல் முழுமையான ஒரு நாளாகவும் இன்றைய நாளை நாங்கள் அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றோம். நிறைய எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஒரு பருவ காலம் நேற்றைய தினம் ஆரம்பித்து இன்றைக்குதான் முதலாவது முழுமையான நாளை நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைய நாளையும் கூட தொடங்கிக் கொள்ளலாம். இந்த கோடை காலம் முழுவதுமே உங்களுக்கு கொண்டாட்டமான காலமாக தொடர்ந்தமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். 2026 ஜூன் மாதத்தின் 22 திங்கட்கிழமை காலை வேளை இன்றைய தினம் June 22 பிறந்தநாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். கோடை காலம் முழுவதுமே மிக முக்கியமான கொண்டாட்டங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். மகிழ்ச்சியான ஒரு பருவ காலமும் இந்த காலம் வந்து தொடர்ந்திருக்கட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று இன்று நாளை முதல் பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. காலை 9:08 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இனிய காலை வேளையில் ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பகவத்கீதையின் சாராம்சமாக சொல்லப்படுகின்ற ஒரு அழகான சிந்தனை தான் இது. தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உங்கள் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உங்களை பாதுகாக்கும். உங்களை தவிர வேறு யாருமே உங்களுக்கு அமைதியை தர முடியாது என்பதைத்தான் அழகாக சொல்லுகின்றது இந்த சிந்தனை. முக்கியமான ஒரு ஆழமான புரிதலையும் நாங்கள் இந்த சிந்தனை தொடர்பாக பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. மௌனம் வந்து சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கோ ஒரு நிரந்தரமான சுதந்திரத்தையும் அது வழங்கக்கூடியதாக இருக்கும். மௌனமாக கடந்து செல்பவர்கள் எல்லோரும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு விட முடியாது. அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து முழுமையாக இருந்தாலும் கூட அதை சொல்லுகின்ற போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதில் பயனேதும் இல்லை என்று சொல்லி தெரிந்து விடுகின்ற போது ஒருவர் மௌனமாக அந்த சந்தர்ப்பத்தை கடந்து செல்லலாம். அந்த புரிதல் தான் எங்களிடம் இருத்தல் அவசியம். அதே மாதிரி தான் நாங்களும் கூட ஒரு சில சூழ்நிலைகளை கையாளுதல் என்பது எங்களுக்கு ஒரு அமைதியை எப்போதும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் பேசுகின்றோமோ அந்த அளவுக்கு மௌனத்தையும் கையாள தெரிந்தவர்களாக இருத்தல் மிக மிக அவசியமாகின்றது. மௌனமாக கடந்து செல்லுகின்றவர்கள் எல்லோருமே தோல்வியாளர்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துவிட முடியாது. அவர்கள்தான் பல சந்தர்ப்பங்களில் வெற்றி பெறக்கூடிய மனநிலையிலும் கூட இருப்பார்கள். அவர்கள்தான் முழுமையாக வாழ்க்கையை அமைதியாக வாழக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. எப்போதும் நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி, நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் சரி என்று சொல்லி வாதாடிக்கொண்டே இருப்பவர்கள் மத்தியில் நாங்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசுகின்ற போதோ அல்லது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுகின்ற போதோ பயன் ஏதும் இல்லாமல் தான் பெரும்பாலும் போய்விடுகின்றது. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் அல்லது அந்த மாதிரியான மனிதர்களோடு நாங்கள் வாதிடாமல் அப்போது அமைதியை நாங்கள் பயன்படுத்துதல் என்பதுதான் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். எனவே பேச்சை நாங்கள் கற்றுக்கொள்வது மாதிரி அமைதியையும் நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அல்லது மௌனத்தையும் நாங்கள் கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. எனவே ஒரு சில சமயங்களில் மௌனம் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு விடயமாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு அமைதியை தர முடியும், வேறு யாருமே எங்களுக்கு அமைதியை தந்துவிட முடியாது என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதை மிக ஆழமாக சொல்லுகின்றது இந்த காலை சிந்தனை. தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உங்கள் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உங்களை பாதுகாக்கும். உங்களை தவிர வேறு யாருமே உங்களுக்கு அமைதியை தர முடியாது என்பதை மிக அழகாக இன்றைய நாளின் முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். கோடை காலத்தின் முதல் முழுமையான நாளை நாங்கள் சந்திக்கின்றோம். மழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில மணி நேரம் தொடர்ந்திருக்கின்றன. மழை ஆரம்பமாக இருக்கின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. ஒரு சில இடங்களில் லேசான தூறலும் கூட தொடங்கி இருக்கின்றது. அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு காலை பொழுதும் கூட 16 தான் வெப்பநிலை உயர்வாக இருக்கிறது. 15 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மழை இப்போது தொடங்கி ஒரு 11 மணி வரைக்கும் சற்று அதிகமாகவும் 12 மணி வரைக்கும் மெல்லிய தூறலாகவும் அது இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 12 மணிக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. எனவே பிற்பகல் வேலை என்று சொன்னால் ஒரு 2-4 மில்லிமீட்டர் வரைக்கும் என்று மழை இருக்கக்கூடிய பொழுது இருக்கும் என்பதை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பிற்பகலில் நாங்கள் சூரிய வெளிச்சத்தை பெறலாம். மாலை வேளை தாராளமாக வெளிச்சம் நிறைந்திருக்கும். பிரதானமாக வெயில் தான் என்று இருக்க போன்றது. எனவே காலையில் ஒரு சில மணி நேரம் மழையை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்தை இன்று நாங்கள் காணலாம். June 22 இந்த சமரின் முதல் முழுமையான நாளில் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இன்றைய நாள் வெப்பநிலை பெரிய அளவில் உயரப்போவதில்லை. 19 தான் வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு வேளை 13-12 டிகிரி செல்சியஸ் உடனடியாகவும் கூட இன்றைக்கு இருக்கும் என்பதையும் சொல்லலாம். 5:35 சூரியன் உதயமாக இருக்கின்றது. 9:02 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்ளலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 23 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 24 உணரப்போகின்றோம். மழை இருக்காது. பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதை தரப்போகின்றது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை பிரதானமாக வெயில் தான் இருக்கும். 23 வெப்பநிலை உயர்வு, 25 வரை உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை
வெள்ளிக்கிழமை மீண்டும் மழை நாளாக வரலாம். காலையிலிருந்தே மழை தூறல் இருக்கும். மாலை பொழுது இரவு பொழுதில் சற்று அதிகமான மழையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பதை தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் மீண்டும் 20 ஆண்மித்ததாக வெப்பநிலை முன்னிலையும் மாறுகின்றது. 20 தான் வெப்பநிலை, 21 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சமுகில் அணிந்திருக்கும். 22 வெப்பநிலை, 25 வரை உணரப்போகின்றோம். எனவே கோடைக்காலத்தின் முதல் முழுமையான வாரம் அதிக வெப்பநிலை உயர்வை எங்களுக்கு தரப்போவதில்லை. இடையிடையில் தான் ஒரு 25 வரை வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு பிறகு பார்த்தால் 20 அண்மித்ததாகத்தான் வெப்பநிலையும் சரி உணர்லையும் சரி இருக்கப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வார இறுதியும் கூட அதிக வெப்பத்தை தரப்போவதில்லை. 23 சனிக்கிழமை வெப்பநிலை, 26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24, 27 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு வார இறுதியாகவும் கூட இருக்கப் போகின்றது. இந்த கோடை காலத்தின் முதல் முழுமையான வார இறுதி என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:14 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூவே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. Camsonics.com.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
5: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selassi.ca.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி,
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7.

9:27 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். காலை இப்பொழுதில் இந்த வேலை என்று சொல்லி பார்த்தால் QEW டொரோடோ பவுண்ட் நிக்கோலா டெஸ்லா அப்லோவாட் தாண்டிய பகுதியில் விபத்தொன்றின் காரணமாக 3 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். QEW டொரோடோ பவுண்டில் தான் நிக்கோலா டெஸ்லா அப்லோவாட் தாண்டிய பகுதியில் 3 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொழுதில் ஒயிட் ரோட் தாண்டிய பகுதியில் நீங்கள் தாமதங்களை எதிர்பார்க்கலாம். ஒயிட் ஸ்டோனுக்கு முன்னரே உண்மையில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. ஒயிட் ஸ்டோன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தாமத நிலைமைகள் சற்று அதிகம் காணப்படுகின்றன. வீதி புனரமைப்பு பணிகளின் காரணமாக இந்த நிலைமைகள் தொடர்ந்திருக்கின்றது. மெடோவில் வரைக்குமே சற்று தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இப்போதைய நிலைமைகள் தென்படுகின்றன. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு டிவிபி வரைக்கும் கூட அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபியை அண்மித்த பகுதியில் தாமதங்களை மீண்டும் எதிர்பார்க்கலாம். அதிலும் கெனடி தாண்டிய இடங்களிலே கலெக்டர்ஸில் வந்து சற்று குறைவான வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. தொடர்ச்சியாக என்று சொல்லி பார்த்தால் பாதஸ்ட் வரைக்கும் தாமதங்கள் குறைந்த நிலையில் இப்போது தென்படுகின்றன. வெஸ்ட் பவுண்டில் ஹைவே 400 தாண்டிய இடங்களிலும் வாகன நெரிசல்களை சந்திக்க இருக்கின்றோம். இப்போது வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் சற்று அதிகமான வாகன நெரிசல்களும் அதுக்கு பிறகு குறைந்த வாகன நெரிசல்களும் மார்ட்டின் கோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டும் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. குறைவான வாகன நெரிசல்கள் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. அதன் பின்பு பேபியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 பகுதியில் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் நிலவுகின்றது. மீண்டும் பேபியூ பகுதியிலும் குறைவான வாகன நெரிசல்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிக தாமதம் இல்லாமல் இன்றைக்கு பயணிக்கலாம் டிவிபி சவுத் பவுண்டில். நார்த் பவுண்டை பார்த்தால் எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலிருந்து யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் வாகன நெரிசல்கள் சற்று காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச்சுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. ஷெப்பர்ட்டிலிருந்து 401 வரைக்கும் அதிக தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது தென்படுகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு June 22 எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். த லங்ஸ் ஆஃப் தி ஏர்த் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இயற்கை இடம் மழைக்காடுகள். அவற்றுக்கான ஒரு தினமாக இன்றைய தினம் முக்கியமான செய்திகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டேயை இன்றைக்கு கடைபிடிக்கின்றார்கள். இந்த பூமியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு இயற்கையான ஒரு அமைவிடம் தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அரைவாசிக்கும் மேற்பட்ட அனிமல் ஸ்பீஷீஸ் வந்து இந்த மலைக்காடுகளைத்தான் வாழ்விடமாக கொண்டிருக்கின்றது. எங்களுக்கான அந்த நன்னீரை அதுதான் வழங்குகின்றது. அதே நேரம் முக்கியமாக இந்த உலகத்தின் காலநிலையை ஒரு நிலைத்தன்மையோடு பேணுவதற்கு இந்த மலைக்காடுகளின் பங்களிப்பு என்பது இன்றியமையாது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் நாங்கள் மிக மிக அதிகமான காலங்களாகவே இந்த மலைக்காடுகளை அழித்து வருகின்றோம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மலைக்காடுகள் பூமியில் ஒரு 56-33 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்பதுதான் இங்கு இந்த புவியியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு மதிப்பீடாக இருக்கின்றது. இயோசீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்த காலத்தில் அந்த காலப்பகுதியில் அமேசான் படுகை உருவான போது வெப்பமண்டலத்தின் அந்த வெப்பநிலை குறைந்ததை தொடர்ந்து இந்த மலைக்காடுகள் உருவாகியிருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்துக்கு முன் ஒரு 40,000 ஆண்டுகள் அதற்கு முன்பாகவே மனிதர்கள் எப்போது தோன்றி இந்த பூமியில் தங்களை பரப்ப தொடங்கினார்களோ அன்றிலிருந்து இந்த மலைக்காடுகள் அழிவை சந்திக்க தொடங்கியிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தங்களது தேவைகளுக்காக மனிதர்கள் வந்து மிக ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மலைக்காடுகளை மாற்றியமைக்க தொடங்கியிருந்தார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்புதான் பெரும் அழிவு இந்த ரெயின் ஃபாரஸ்ட் இப்போது சந்திக்கின்றதாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு 1.5 hectares வந்து இழக்கப்படுகின்றது என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தரவு. 1.5 hectares நாங்கள் ஒவ்வொரு செகண்டிலும் அழித்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் என்று சொல்லி பார்த்தால் 78 million hectares ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து முழுமையாகவே இழக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த பூமியில் என்பது தொடர்பாகத்தான் அந்த முக்கிய தரவுகள் பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம்.
எனவே இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மலைக்காடுகளை பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவரிடமும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு வேனஸை கொண்டு வருவது முதன்மையான ஒரு மாற்றமாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி சாய்ஸஸை பின்பற்றுவதும் கூட மலைக்காடுகளை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை வழங்கும் என்பது தொடர்பாகவும் இங்கு பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இன்றைய தினத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக என்பதைத்தான் சொல்லலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லி பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். 9 நாடுகளை இணைக்கக்கூடிய வகையில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டாக அது பிரம்மாண்டமாக காணப்படுகின்றது. இரண்டாவது, அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லி பார்த்தால் அது வந்து கொங்கோ பேசினில் இருக்கக்கூடிய மலைக்காடாக இருக்கின்றது. சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்து காணப்படுகின்ற இன்னும் ஒரு இயற்கையான பிரதேசம். இங்குதான் மிக மிக அதிகமான இந்த கொரில்லாஸ் மற்றும் இந்த காட்டு யானைகள் போன்றவை வாழுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பல உயிரினங்களில் ஒரு சில எஞ்சியிருப்பது இந்த கொங்கோ பேசினில் இருக்கக்கூடிய அந்த மலைக்காடுகளில் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான இன்னும் ஒன்று த பசிபிக் நார்த் வெஸ்ட் ரெயின் ஃபாரஸ்டாக காணப்படுகின்றது. இது வந்து ஒரு டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் ஆக இருக்கின்றதாம், கொஞ்சம் கூலரான ஒரு வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நார்த் அமெரிக்காவின் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு எவர்கிரீன் ஏரியாவாக இந்த பசிபிக் நார்த் வெஸ்ட் மலைக்காடுகள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இயற்கையான இடமாகவும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பூமியின் சுவாசப்பைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றது இன்றைய தினம். World Rain Forest Day என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 9:34 நிமிடமாக இருக்கின்றது.

0: அம்மாடியோ. தனனான தனனான தான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

நேற்று நாளைக்கு எடுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:47 நிமிடமாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை, ஒரு மிக அழகான ஒரு விடயம் இங்கு கூறப்படுகின்றது. வாழ்க்கை வந்து உங்களை தொடர்ந்து பின்னோக்கி இழுக்கின்றதா, அதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு ரகசியம் இங்கு சொல்லப்படுகின்றது. இயற்கையின் ஆகப்பெரிய பாய்ச்சல்கள் அனைத்துமே ஒரு சிறு பின்னடைவில் தான் தொடங்குகின்றன. பின்னோக்கி ஆக்ரோஷமாக இழுக்கப்படும் வில்லின் நாண் வீழ்ச்சிக்கான அடையாளமா? நிச்சயமாக இல்லை. அது இலக்கை துளைக்க அம்பு செய்து கொள்ளும் ஒரு ஆயத்தப்படுத்தல். எந்தளவுக்கு அந்த நான் வந்து மிக மிக அதிக விசையோடு பின்னோக்கி இழுக்கப்படுகின்றதோ, அந்தளவுக்கு அந்த அம்பின் வேகமும் அது செல்லக்கூடிய அந்த இலக்கை நோக்கிய தூரமும் மிக மிக அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் உள்ளே தரக்கூடிய பெருவலிகள் ஒரு கல்லை காயப்படுத்துவதற்காக அல்ல, அதை ஒரு காவிய சிற்பமாக உலங்கம் வணங்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிலையாக மாற்றுவதற்கான ஒரு ஆயத்த அடிகள் தான் அவை. எனவே அந்த வலிகளை அந்த கற்கள் தாங்கிக் கொள்ளுகின்ற போது மட்டுமே அவற்றினால் ஒரு அழகான சிற்பமாக உருவெடுக்க முடிகின்றது. மண்ணுக்குள் மூச்சு முட்ட புதைக்கப்படுகின்ற விதைகள் அழிந்து போவதில்லை. அவைதான் ஆகாயத்தை ஆளப்போகும் விருட்சத்தின் பெரு ஆயத்தமாகவும் கூட அமைந்து விடுகின்றது. இதேபோலதான் உங்களை சுழற்றியடிக்கும் அந்த வலிகளும் ஏமாற்றங்களும் கண்ணீருமே எங்களது வாழ்க்கையில் எங்களை அழிப்பதற்காக வரவில்லை என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. இனி அடையப்போகின்ற ஆகப்பெரிய உயரத்திற்கான ஆயத்த பணிகள் தான் அவை என்பதை எப்போதும் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுதலும் கூட அவசியமாகின்றது. மிக மிக அதிகமாக பின்னோக்கி இழுக்கப்படுகின்ற அந்த அம்புதான் அதிக முன்னேற்றத்தோடு முன்னேறி பாய்கின்றது என்பதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுதல் அவசியம். அதே மாதிரி எந்த அளவுக்கு சவால்களையும் சிக்கல்களையும் நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்றோமோ, அந்தளவுக்கு எங்களது இலக்கை நோக்கி முன்னோக்கியும் பயணிக்க இருக்கின்றோம். மிக வேகமாக மிக பலத்தோடு எங்களது அந்த ஒரு பயணம் இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் கூட கண்டிப்பாக எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுதல் அவசியம். எனவே நாங்கள் அடையப்போகின்ற மிகப்பெரிய உயரத்திற்கான ஆயத்த பணிகள் தான் அவை என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. ஆனால் இங்கே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான நிபந்தனை உண்டு. ஒளி அது தரக்கூடிய வலியை தாங்காமல் கல் பாதியில் உடைந்து போனால் அது சிற்பமாக எப்போதும் மாறப்போவதில்லை. அதே மாதிரி இந்த பின்னோக்கி இழுக்கப்படுகின்ற அந்த நான் பாதியில் அறுந்து போகுமாக இருந்தால் அந்த அம்பு இலக்கினை எப்போதும் எட்டப்போவதும் இல்லை. அதே போலத்தான் தடைகளைக் கண்டு நீங்கள் தயங்கி நின்றால் உங்களுக்கான அந்த பெருவெற்றி கிடைக்கப் போவதும் இல்லை. அடுத்து என்ன வரப்போகின்றது என்ற ஒரு பெரு விருப்பத்தோடு, பேராவலோடு, நம்பிக்கையை மட்டும் விடாமல் தொடர்ந்து முன்னேறி சென்றால் மட்டும்தான் இந்த மாயாஜால வெற்றி உங்களது வாழ்க்கையில் நிகழக்கூடியதாகவும் இருக்கும். திறந்த மனதோடு அடுத்த அடியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காலம் உங்களுக்கான சிம்மாசனத்தை எங்காவது ஒரு இடத்தில் செதுக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நம்பிக்கையோடு மனதில் பையுங்கள். அந்த சிம்மாசனத்தை சென்று சேர்வதும் இல்லை, நாங்கள் எங்களது பயணத்தை பாதி வழியிலே இடைநிறுத்தி கொண்டு எங்களுக்கான அந்த ஒரு சிம்மாசனத்தை அடையாமல் நாங்கள் கைவிடுவதும் எங்களது கைகளில் தான் இருக்கின்றது என்பதை இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். எல்லாம் மாறும், எதுவும் கடந்து போகும் என்பது தொடர்பாகவும் நினைவில் கொண்டு வரக்கூடிய சவால்களை சிக்கல்களை சமாளித்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலமாக நம்பிக்கையோடு எங்களது முன்னேற்றத்தை செய்தால் எங்களுக்கான அந்த சிம்மாசனத்தை நாங்கள் அடைந்து வெற்றி பாதையில் எப்போதும் எங்களை வைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் கூட இந்த அழகான ஆழமான முக்கியமான சிந்தனை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. 9:51 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: High Five Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: CGR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

காலை 10:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை நாளைய தினம் மாற்றம் இல்லாமல் இன்றைய அதே விலையில்தான் இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. மழை வர இருக்கின்றமை தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது வெளியில் அறிகுறிகளை பார்க்கின்றோம். முகில் நிறைந்திருக்கின்றது. 16 வெப்பநிலை, 16 தான் நாங்கள் இப்போது உணர்நிலையாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மழை தூறல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது சொல்லப்படுகின்றன. ஒரு 11 வரைக்குமே மெல்லிய தூறலுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 12 வரை நாங்கள் அந்த மாதிரியான நிலைமைகளை சற்று எதிர்பார்க்கலாம். முகில் அதிகம் இருக்கும், அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும். பிற்பகல் வேளை வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். மாலை பொழுது குறைந்தளவில் முகிலோடும் அதிகளவில் வெளிச்சத்தோடும் இருக்கப் போகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. வெப்பநிலை உயர்வு 19 வரை தான் இருக்குமாம். 19 தான் இன்று கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். எனவே அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வை எங்களுக்கு தரப்போகின்றது. இன்றைய தினம் 9:02 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. கோடை காலத்தின் முதல் முழுமையான வாரத்தை நாங்கள் இப்போது அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் செவ்வாய். புதன்கிழமையும் அதே மாதிரி தான், மெயின்லி சனி. 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 25 உணரப்படும். வியாழக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் மீண்டும் வெப்பநிலை சற்று குறைந்து 20 இருக்கும். 21 உணரப்படும். காலையிலிருந்தே மழை இருக்கலாம். மதியம் மழை தூறல் இருக்கும். மாலை இரவு பொழுதில் சற்று அதிக மழைக்கான சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை வெளிச்சமுகில் அணிந்திருக்கலாம். 22 வெப்பநிலை, 25 உணரப்படும். கோடைக்காலத்தின் முதலாவது வார இறுதியை நாங்கள் பார்த்தால் சனிக்கிழமை வந்து 23-26 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 24-27 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு வீக்கெண்டாகவும் கூட அமையப்போகின்றது வருகின்ற வார இறுதி என்பது தொடர்பாகவும் இப்போது காலநிலை தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வந்து கடந்த மே மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. ஆயில் அண்ட் கேசோலின் ப்ரைசஸ் வந்து உயர்ந்திருப்பதன் காரணமாக மே மாதத்தில் ஓவரால் இன்ஃப்ளேஷன் வந்து 3.2% உயர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் புள்ளி விவரவியல் திணைக்களம் இந்த தகவல்களை இன்று திங்கட்கிழமை காலை பொழுதில் வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் பார்த்தால் ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த இயர் ஓவர் இயர் இன்ஃப்ளேஷன் வந்து 0.4% அதிகரிப்பை மே மாதத்தில் கொண்டிருக்கின்றமை தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே 3.2% மே மாதத்தின் பணவீக்க வீதம் உயர்ந்திருக்கின்றது. கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கேஸ் ப்ரைஸ் வந்து 33.2% உயர்வை கடந்த மாதத்தில் சந்தித்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். காரணம் எல்லோருக்கும் தெரியும், மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹோமஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் விளைவாக காஸுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. க்ரூட் ஆயில் மற்றும் வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்டு வரக்கூடிய அந்த குளோபல் சப்ளை செயின் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதன் விளைவாகவும் இந்த நிலைமைகள் பல இடங்களிலும் ஒரு பெரிய தாக்கமாகவே உணரப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி ஃபுட் ப்ரைசஸும் கூட தொடர்ச்சியாகவே கனடாவில் உயர்வைத்தான் சந்தித்து வருகின்றது. கடந்த மே மாதத்தில் 4.4% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 16 மாதமாகவும் தொடர்ச்சியாக இந்த இயர் ஓவர் இயர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து கனடாவில் பெரும் விலை உயர்வை இந்த உணவுப் பொருட்கள் தொடர்பாக கொண்டு வந்திருக்கின்றமையும் கூட இன்று காலை பொழுதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே மே மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் ரேட் 3.2% இந்த ஹையர் கேஸ் ப்ரைசஸின் காரணமாக உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்படுவதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 10:09 இருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. Novinger Insurance Corporation.
4: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamiyil Iyangum Focus Education Services Ippodu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

நேற்றைய நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். 10:23 குறும்புக்காரன் திரைப்பட பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் லிவர்பூல் பகுதியில் இப்போது முழுமையாகவே மூடப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கலெக்டர்ஸில் எல்லா வீதி தடங்களும் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதை தொடர்ந்து 401 வெஸ்ட் பவுண்ட் லிவர்பூல் பகுதியில் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த வேளையில் முக்கியமான செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கிலாந்தில் மீண்டும் ஒரு அதிகார மாற்றம் வர இருப்பதைத்தான் தொடர்ச்சியாகவே இந்த செய்திகள் சொல்லுகின்றன. இங்கிலாந்தின் பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் தனது ராஜினாமா தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். அடுத்த பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்யப்படுகின்ற வரைக்கும் அவர் அந்த பதவியில் நீடிக்க இருப்பதாகத்தான் அறிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் புதிய பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்யப்படுவார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. ஏனென்றால் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் பாராளுமன்றம் கூட இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்பாக அந்த புதிய பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் தென்படுகின்றமை தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கீர் ஸ்டார்மர் தனது அந்த ஒரு ராஜினாமா தொடர்பாக அறிவித்த போது ஒரு உணர்வு பூர்வமான உரையையும் கூட ஆற்றியிருக்கின்றார். தனது மனைவிக்கு அவர் நன்றி தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தனது குழந்தைகளுக்கு நான் ஒரு சிறந்த தந்தையாக இருப்பேன் என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார். அந்த ஸ்பீச் வந்து ஒரு இமோஷனல் ஸ்பீச்சாகவும் கூட அமைந்திருந்தது என்பதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. அதே நேரம் இந்த ராஜினாமா தொடர்பான அறிவிப்பை தொடர்ந்து ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு மார்க்ஃபீல்டு தொகுதிக்கான எம்பியாக ஆண்டி பர்ன்ஹாம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே பெரும்பாலும் இவர் லேபர் பார்ட்டிக்கான இந்த தலைமை பதவிக்காக போட்டியிட இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே புதிய பிரைம் மினிஸ்டர் இங்கிலாந்தில் விரைவில் பதவியேற்க இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் முக்கியமான ஒரு சில விடயங்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் கூட இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காகத்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முதல் சுற்று பேச்சுவார்த்தை ஒரு என்கரேஜிங் ப்ரோக்ரஸுடன் இப்போது நிறைவு பெற்றிருப்பதாக கட்டார் மற்றும் பாகிஸ்தான் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த இரண்டு நாடுகளும் தான் மீடியேட்டர்ஸாக பல நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் இணைந்து இன்று திங்கட்கிழமை வந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக வெளியிட்டிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்திற்குத்தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது என்பதையும் கூட கட்டாரும் பாகிஸ்தானும் அந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டில் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் லெபனானில் நடைபெறக்கூடிய அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் கூட பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் சையத் அப்பாஸ் அராக்ஷியும் கூட தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த வாரம் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருக்கின்ற நிலையில் அதில் வந்து லெபனான் உட்பட எல்லா முனைகளிலும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்குமான ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த விடயம் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுக்களில் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் இந்த இரண்டு நாடுகளும் மீடியேட்டர்ஸாக செயற்பட்டிருக்கின்றன. அவர்களது அந்த மத்தியஸ்தத்தில் தான் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி வந்து சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றில் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதில் முக்கியமாக இந்த லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தாண்டி ஈரான் தரப்பில் வந்து சாதித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கையில் முக்கியமாக ஒரு சில எண்ணெய் மற்றும் இந்த பெட்ரோகெம் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது பெட்ரோலிய பொருட்கள் தொடர்பான ஏற்றுமதிக்கும் கூட விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறதாம். இதுவரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பான விலக்குகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் மீதான அந்த முற்றுகை நீக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய சொத்துக்களும் கூட விடுவிக்கப்பட்டு ஈரானுக்கான ஒரு பெரிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டமும் கூட இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் தரப்பில் சாதித்திருக்கக்கூடிய விடயங்களாக இந்த விடயங்கள் இப்போது
காணப்படுகின்றன என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்று திங்கட்கிழமைதான் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த பேச்சுக்கள் நிறைவு பெற்று பேச்சுவார்த்தையாளர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருப்பதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இதே நேரம் இந்த ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படுவதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான பாதையை உருவாக்கக்கூடிய வகையிலும் அந்த இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு சில சம்பவங்கள், அதாவது இன்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்கக்கூடிய வகையிலும் முக்கியமாக இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில் மிஸ்கம்யூனிகேஷனை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலும் முக்கியமான ஒரு நோக்கத்தை கொண்டு ஒரு கம்யூனிகேஷன் லைன் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதையும் கூட இப்போது இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. ஒரு தொடர்பு வழி ஒன்று இப்போது உருவாக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் உதவியுடன் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் லெபனானிடையே ஒரு மோதல் தவிர்ப்பு பிரிவும் கூட உருவாக்குவதற்கும் இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டி கான்ஃபிளிக்ஷன் செல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மோதல் தவிர்ப்பு பிரிவும் கூட உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுதான் அந்த லெபனானில் ஏற்படக்கூடிய அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் தங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது பெரிய சோதனை என்று சொல்லித்தான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஷி தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். லெபனானின் அதிபர் ஜோசப் பவுன் இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகளின் மூத்த அதிகாரிகளுடன் இந்த விவகாரம் குறித்தும் பேச்சுக்களை நடத்தியிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஈரானை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஒரு $300 பில்லியன் பெறுமதியிலான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாகவே ஈரான் மீதான அமெரிக்க முற்றுகை வந்து நீக்கப்பட்டிருப்பதையும் கூட தகவல்கள் சொல்லுகின்றன. அதே நேரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹோமோஸ் நீரிணையின் ஊடாக வர்த்தக கப்பல்களின் பயணம் வந்து சற்று உயர்ந்திருப்பதையும் இந்த மரிடைம் ட்ராக்கிங் வெப்சைட் மரீன் டிராஃபிக் அதிலும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. பல கப்பல்கள் வந்து இந்த நீரிணைக்குள்ளே நுழையக்கூடிய அந்த தகவல்களும் அல்லது அதிலிருந்து வெளியேறக்கூடிய தகவல்களும் அதை கடந்து செல்லக்கூடிய தகவல்களும் கூட அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்களில் உள்ளடக்கப்பட்டிருப்பதையும் இந்த செய்தி சொல்லுகின்றது. 10:30 இருக்கின்றது. ESFM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் லிவர்பூல் பகுதியில் இப்போது இரண்டு லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றன. ஒரு சில தடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாகவே உடனடியாக மூடப்பட்டிருந்த நிலையில் இப்போது ஒரு சில வீதி தடங்கள் திறக்கப்பட்டு இரண்டு லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
0: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
5: 416-461-6401.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangale Sandikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal Loan Processing Nei udanukkudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பரகதமணி அவர்களது வித்தியாசமான இசையில் நீ பாதி நான் பாதி திரைப்பட பாடல் ஒலித்திருக்கின்றது. பாடலே பலமுறை படத்தின் பெயரையும் சொல்லியிருக்கின்றது. 10:45 ஏசெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜப்பானுக்கு செல்லுகின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கான அந்த விசாவை எடுப்பதற்கு மிக அதிகமான பணத்தை இதுவரைக்கும் செலுத்தியதை விட அதிக பணத்தை நீங்கள் இனி செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய செய்திகள் சொல்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக ஜப்பான் வந்து அனைத்து வெளிநாட்டினருக்குமான விசா கட்டணத்தை 5 மடங்கு இப்போது உயர்த்தி இருக்கின்றது. ஒரு திடீர் கட்டண உயர்வாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. ஜூலை 1 இருந்து ஜப்பானுக்கு செல்வதற்கு பெறப்படக்கூடிய சிங்கிள் என்ட்ரி விசா ஃபீஸ் வந்து ஒரு 3000 yenலிருந்து 15,000 yen வரைக்கும் உயர்த்தப்படுகின்றது. எனவே 5 மடங்கு ஒரு தடவை கட்டண உயர்வை அறிவிக்கின்றார்கள் ஜப்பானியர்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே சிங்கிள் என்ட்ரி விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கான ஃபீயாக 15,000 yenஐ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் மல்டி என்ட்ரி விசாஸ் என்று சொல்லி பார்த்தால் 30,000 yenஆக அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் ஒரு 6,000 yenஆக தான் அது இருந்திருக்கின்றது. அதுவும் கூட 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டு 30,000 yenஆக உயர்த்தப்படுகின்றது. மல்டி என்ட்ரி விசாவுக்கான அந்த கட்டணம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. 1978 பிறகு தொடர்ச்சியாக அந்த விசா வி ரிவிஷன்ஸ் செய்யப்பட்டு வந்த நிலையில்தான் இப்போது நிலவக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் மற்றும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற வகையில்தான் நாங்கள் இந்த கட்டணங்களை இப்போது உயர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்று சொல்லியும் கூட ஜப்பானின் ஃபாரின் மினிஸ்டர் தொஷிமிட்சு மோட்டேகி தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட ஒரு தடவையில் அதிக ஒரு கட்டண உயர்வாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. பணவீக்கம், இப்போது நெடிக்கக்கூடிய இந்த பணவீக்கம் மற்றும் நாணய மாற்று விகித ஏற்ற இறக்கங்களைத்தான் இந்த கட்டண உயர்வு பிரதிபலிப்பதாகத்தான் ஜப்பானின் ஃபாரின் மினிஸ்டர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் தங்களது நாட்டிற்குள் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இது உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லியும் கூட அவர் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஜப்பானிய எண்ணின் பெறுமதி என்று சொல்லி பார்த்தால் 2021 தொடக்கம் அது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. அதே நேரம் இப்போதைய காலகட்டம் என்று சொல்லி பார்த்தால் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாற்று சரிவையும் அது நெருங்கி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜப்பானிய எண் தொடர்பாக, அந்த நாணயம் தொடர்பாக இந்த நிலையில்தான் இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக அதன் பெறுமதியை சற்று மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இது அமைவதாக சொல்லப்படுகின்றது. காரணம், இந்த பேண்டமிக் காலம், கோவிட் பேண்டமிக்கு பிறகு ஜப்பானுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மீண்டும் உயர்ந்து வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கடந்த வருடம் என்று சொல்லி பார்த்தால் அந்த நாடு வந்து 42.7 மில்லியன் இன்டர்நேஷனல் டூரிஸ்டை அது வரவேற்றிருப்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த சுற்றுலாத்துறை மூலமான வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகத்தான் இந்த விசா கட்டண உயர்வு இங்கு பார்க்கப்படுகின்றது. எனவே மே மாதத்தில்தான் ஜப்பானின் அப்பர் ஹவுஸ் இந்த மாதிரியான இந்த வெளிநாட்டினர் தொடர்பான அந்த கட்டணங்களை உயர்த்துவதற்கான அந்த மசோதாவை நிறைவேற்றியிருந்தது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் ஜூலை 1 தொடக்கம் இந்த விசா கட்டண மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஜப்பானில் நீங்கள் அங்கு சென்று ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சியை பெறுவதற்கான ஒரு அப்ளிகேஷன் என்றே செய்கின்ற போது அதற்கான கட்டணமும் கூட இப்போது உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 3,00,000 yen வரைக்கும் அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 10,000 yenஆக அது இருந்திருக்கின்றது. 30 மடங்கு உயர்த்தப்பட்டு 3,00,000 yenஆக அது இப்போது இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கான கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லது இன்னும் ஒரு விடயம், ஒருவரது அந்த ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் அதனை மாற்றுவதற்கோ அல்லது இந்த பீரியட் ஆஃப் ஸ்டே அதனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கோ இப்போது வந்து ஒரு 10,000 yenஆக இருக்கக்கூடிய அந்த கட்டணம் வந்து 1,00,000 yen வரைக்கும் உயர்த்தப்படுகின்றது என்பதையும் கூட அறிவித்திருக்கின்றார்கள். எனவே பல விடயங்களில் மாற்றங்கள் காணப்படுகின்றது என்பதையும் இங்கு நாங்களும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த மாதிரியான இந்த கட்டண உயர்வுக்கு தொடர்ந்து தங்களது ஆதரவை வழங்கி
கொண்டிருக்கக்கூடிய ஜப்பானிய அதிகாரிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஏனைய இந்த G7 பொருளாதார நாடுகளின் கட்டணங்களுக்கு இணையாக எங்களது ஜப்பானிய கட்டணங்களையும் நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் இப்போது அறிவிக்கப்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தையும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அமெரிக்கா என்று சொல்லி பார்த்தால், உதாரணமாக அமெரிக்க விசா ஃபீஸ் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நான் இமிக்ரான்ட் விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 185 அமெரிக்கன் டாலர்ஸிலிருந்து 315 அமெரிக்கன் டாலர்ஸ் வரைக்கும் காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். யூகே அங்கு விசிட் பண்ணக்கூடியவர்களுக்கான அந்த ஷார்ட் டேர்ம் விசா கட்டணங்கள், அதாவது ஒரு 6 மாதம் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் விசா கட்டணங்கள் வந்து 135 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸாக கோஸ்ட் பண்ணுகின்றது. எனவே அதுக்கேற்ற வகையில் தான் நாங்களும் எங்களது கட்டண உயர்வுகளை இப்போது அறிவிக்கின்றோம் என்று சொல்லியும் ஜப்பான் அறிவித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுவதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:51 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
7: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேலன் ஃபைனான்சிங், 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779
8: உணவு பெரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கவான் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
9: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை முதலாம் திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசியுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
10: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
11: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
10: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
12: 10% down udan commercial mortgage.
10: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
13: Commerce Ventures 416-457-0651.
12: 416-457-0651. Some conditions may apply.
14: என்ன யோசினே?
15: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
14: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
16: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
17: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
18: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:05 ஈஸ்டெஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது திங்கட்கிழமையின் காலை பொழுதில். ஈஸ்டெஃபெம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கலாம். மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃபெம் 102.7@gmail.com. யூடியூப்பில் ஈஸ்டெஃபெம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபெம் தமிழ். சூரிய வெளிச்சம் இன்னமும் அதிகம் தென்படவில்லை. மழை தூறல்கள் ஒரு சில இடங்களில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. முகில் நிறைந்திருக்கின்றது. பெரும்பாலான இடங்களில் தூறலுக்கான வாய்ப்புகள் இன்னமும் சிறிது நேரம்தான் தொடர்கின்றன. 12 மணிக்கு பிறகு சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்க தொடங்கும். 1 மணி அளவில் வெளிச்சம் முகில் அணிந்திருக்கின்ற நிலைமைகள் தொடங்கலாம். 4 மணிக்கு பிறகு பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். எனவே வெளிச்சமான பிற்பகல் வேளையைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். காலையில் தான் மழை முகில் நிறைந்திருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மெல்லிய மழை தூறலும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்படும். 16 வெப்பநிலை, 16 தான் உணர்கின்றோம். 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 21°C என்று பிற்பகலில் நாங்கள் கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். 9:02 தான் என்று சூரிய அஸ்தமனம் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. 11 இரவின் வெப்பநிலை 12°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நேற்றைய நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்மர் சோல்ஸ்டிஸோடு நாங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த ஆண்டின் கோடை காலத்தை வரவேற்றிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த சம்மரின் முதல் வாரம் அதிகளவு வெப்பநிலை உயர்வோடு இருக்கப் போவதில்லை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்றிலும் பார்க்க முன்னேற்றம் 23 இருக்கும். வெப்பநிலை 24 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். புதன்கிழமையை பார்த்தால் 23-25 உணரப்படும். அன்றைக்கும் வெயில் தான் அதிகம் இருக்கப் போகின்றது. வியாழக்கிழமை மழை தூறல் காலையிலிருந்தே இருக்கலாம். இரவு வேளை சற்று அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. தொடர்ச்சியான தூறலை கொண்டிருக்கும் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. வியாழக்கிழமை 20 வெப்பநிலை 21 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 25 உணரப்படும். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் கோடை காலத்தின் முதல் முழுமையான வார இறுதியாக அமையப் போகின்றது. சனிக்கிழமை 23-26 உணரப்படும், சூரிய வெளிச்சம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24-27 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லாமல் இன்றைய விலையில் தான் நாளைக்கும் இருக்கும் என்பது தொடர்பாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஃபிஃபா வேர்ல்ட் கப் மிக பரபரப்பாக நடைபெறுகின்றது. வீக்கெண்ட் கேம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான பல போட்டிகள் நிகழ்ந்திருப்பதை காண முடிகின்றது. சனிக்கிழமை வந்து நெதர்லாந்து ஸ்வீடன் விளையாடியிருந்தன. நெதர்லாந்து 5 கோல்கள், ஸ்வீடன் ஒரு கோலை மட்டுமே போட முடிந்திருக்கின்றது. எனவே நெதர்லாந்து வெற்றியிட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டியும் கூட மிக பரபரப்பாக அமைந்திருந்தது. அதே மாதிரி ஜெர்மனியும் கூட ஒரு போட்டியில் வெற்றியிட்டிருந்தது. இப்படி பல விறுவிறுப்பான போட்டிகள் சனிக்கிழமை நடந்திருந்தன. ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினம் என்று சொல்லி பார்த்தால் நேற்றைய நாள் என்று சொல்லி பார்த்தால் டுனீசியாவை ஜப்பான் எதிர்த்து விளையாடி 4 கோல்களை போட்டு வெற்றியிட்டிருந்தது. அதே நேரம் ஸ்பெயின் வந்து 4 கோல்ஸோடு வெற்றியை பெற்றிருந்தது. சவுதி அரேபியாவுக்கு எதிராக நேற்று ஸ்பெயின் வந்து விளையாடியிருந்தது. பெல்ஜியம் ஈரான் விளையாடியிருக்கக்கூடிய போட்டியும் கூட சமநிலையில் இந்த கோல்களும் 2 அணிகளும் போடாமல் நிறைவு பெற்றிருக்கின்றது. கேபோ வேர்டே அதனை எதிர்த்து உருகுவே விளையாடியிருந்தது. தலா 2 கோல்கள் 2 அணிகளும் பெற்றிருந்த நிலையில் சமப்படுத்தப்பட்ட அந்த முடிவுகள் பெறப்பட்டிருந்தன. அதே மாதிரி நியூசிலாந்து எஜிப்டை எதிர்த்து விளையாடியிருந்த நிலையில் எஜிப்ட் வந்து 3 கோல்களை போட்டு இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பின் வரலாற்றில் தனது முதல் வெற்றியை நேற்று வன்கூவர் ஸ்டேடியத்தில் பதிவு செய்திருக்கின்ற அந்த ஆட்டமும் கூட பரபரப்பாக பேசப்பட்டிருந்ததையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நியூசிலாந்து 1 கோலை மட்டுமே போட்டு அந்த ஆட்டத்தில் தோல்வியை பெற்றிருந்தது. இன்றைக்கு மிக முக்கியமான போட்டிகள் நடைபெறப் போகின்றன. கடந்த வாரம் வந்து அர்ஜென்டினா அல்ஜீரியாவுக்கு எதிராக வெற்றியிட்டிருந்த நிலையில் அதன் அந்த ஸ்டார் பிளேயர் லியோனல் மெஸ்ஸி வந்து ஹாட்ரிக் அடித்து அந்த ஆட்டத்தின் ஒரு முக்கியமான ஆட்ட நாயகராகவும் கூட விளங்கியிருந்தார். அவர் அடுத்த போது விளையாடுவார், அர்ஜென்டினா அணி எப்போது களமிறங்கும் என்று சொல்லிய அப்போதே இன்றைய நாள் திங்கட்கிழமை தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறையவே வெளியிடப்பட்டிருந்தன. எனவே இன்றைய தினம் மீண்டும் அர்ஜென்டினா அணி விளையாடப் போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தான் ஒரு 2 மணி நேரத்தில் 1 மணிக்கு அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்த்து விளையாடக்கூடிய அந்த கேம் ஆரம்பமாகும் என்பது தொடர்பாகவும் இன்று அதிகம் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி அடிக்கக்கூடிய அந்த கோல்களின் மூலமாக இதுவரைக்கும் எல்லா உலக கோப்பைகளிலும் அதிக கோல் அடித்த வீரர் என்று சொல்லி ஒரு சாதனையையும் கூட அவரால் படைக்க முடியும் என்பது தொடர்பான பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியா விளையாடக்கூடிய அந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் 5 மணிக்கு இன்றைக்கு மாலையில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு போட்டின்னு சொல்லி பார்த்தால் பிரான்ஸை ஈராக் எதிர்த்து விளையாடப் போகின்றது. அதை தாண்டி 8 மணிக்கு நோர்வே செனகல் 2 அணிகளும்
ஒன்றையொன்று எதிர்த்து மோத போகின்றன. இதே நேரம் ஜோர்டானை அல்ஜீரியா எதிர்த்து விளையாட இருக்கின்றது. இரவு 11 மணிக்கு அந்த போட்டி இன்றைக்கு குரூப் ஜேயில் நடக்கும் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:10 ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டோரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்,
10: என்னது
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:23 ஆகி இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் வந்து 2.7 டான்ஸ் ஆஃப் கொக்கெயின் வந்து ஒரே ரெய்டில் சீஸ் பண்ணப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலியன் போலீஸார் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த நாட்டின் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றமே இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு வெஸ்டர்ன் சிட்னியில் இருக்கக்கூடிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர் சிஸ்டம், அதற்குள் தான் இந்த அளவிலான அந்த கொக்கெயின் வந்து மறைக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ட்ரக்ஸை பொறுத்தளவில் இப்போதைய காலத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து 816 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை தான் அது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். வெஸ்டர்ன் சிட்னியில் இருக்கக்கூடிய லாண்டன் டெரி என்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அங்குதானாம் நிலத்துக்கு கீழே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளோர்ஸை சோதனையிட்ட போது தான் அதன் கீழே 3 ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி பங்கர்ஸுக்குள் அந்த கொக்கெயினை கொண்டிருந்ததாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து தப்பியோட முயற்சித்த 21 மற்றும் 25 வயதான 2 ஆண்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த கைது செய்யப்பட்ட 2 பேர் மீதும் இப்போது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த போதைப் பொருட்களை வணிக அளவிலே வைத்திருந்ததாக அவர்கள் மீது முதன்மை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த குற்றக்குழுவின் உத்தரவின் பேரில்தான் குயின்ஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நகரம், மிச் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய நகரத்தின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக ஆஸ்திரேலியன் போலீஸார் அந்த தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 பேரும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். நேற்று முன்தினம் சனிக்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் மீதான அந்த ஒரு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பது தொடர்பாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த மே மாதத்தில் வந்து மிச் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில் ஒரு இந்த போட்ஸ் வந்து கட்டப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு அருகில் ஒரு 40 கிலோகிராம் ஆஃப் கொக்கெயின் மிதந்து வரக்கூடிய அந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதுதான் முதல் தடவையாக அந்த பகுதியில் போலீசார் வந்து தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்திருந்ததாம். அதற்கு பிறகு இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த கும்பலை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆபரேஷன் ஒன்று தொடங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக செய்யப்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான கண்டுபிடிப்புக்கு வாய்ப்பை கொண்டு வந்திருந்தது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆபரேஷன் மின்ஜியாங் என்று சொல்லியும் கூட அந்த ஆபரேஷனுக்கு இப்போது பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாந்து ஆகிய பகுதிகளிலும் கூட இந்த கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக இன்னும் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி சோலமன் ஐலண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவில் இந்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற ஒரு மத வேசல் ஒன்றையும் கூட போலீசார் வந்து இப்போது கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு படகு வந்து ஸ்மக்லிங் ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா வந்து ஒரு தீவு நாடாக இருக்கின்றது என்று சொன்னாலும் அங்கு வந்து இந்த மாதிரியான ட்ரக் ட்ரேடுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 1 கிராம் ஆஃப் கொக்கெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு விற்கப்படக்கூடிய பெரிய மதிப்பிலான ஒரு சந்தை அங்கு காணப்படுகின்றது என்பதையும் கூட நியூ சவுத் வேல்ஸ் அதன் யூனிவர்சிட்டியின் ஒரு சில தரவுகள் சொல்வதாக கூறப்பட்டிருக்கின்றது. இல்லீகல் ட்ரக்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், அதனை வந்து அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து செயற்படுத்தி வருகின்றார்கள். எனவே அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு 1 கிராம் ஆஃப் கொக்கெயின் வந்து ஒரு 300 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு விற்கப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள்
வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் யுஎன் அதன் தரவுகளின் அடிப்படையில் யுஎன் வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் அதுவும் கூட கடந்த வருடம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே பார்த்தால் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் வாழக்கூடியவர்கள் அதிகளவிலே கொக்கைனை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். உலக அளவில் ஒப்பீடுகள் செய்யப்பட்ட நிலையில்தான் இந்த ஹையஸ்ட் கொக்கெயின் யூஸ் ரேட்ஸ் வந்து ஆஸ்திரேலியர்களிடமும் நியூசிலாண்டர்ஸிடமும் காணப்படுவதாகவும் யுஎன் வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் கடந்த வருடம் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ள முடிகின்றது. இதே நேரம் இந்த அளவில் பெரிய அளவிலான அந்த கொக்கெயின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது எங்கிருந்து வந்திருக்கலாம், என்ன மாதிரி அந்த நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருவதையும் செய்திகள் சொல்லுகின்றன. 11:29 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-5922 6475490059.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690 6 4 7 6 5 6 5 6 9 0.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
6: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

தமிழ்ச்செல்வன் திரைப்பட பாடல் அளித்துக் கொண்டிருக்கிறது. 11:43 மீஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு வந்து சமர் ஆரம்பித்திருந்தாலும் கூட இங்கே கனடாவின் பல இடங்களும் ஒரு மிதமான வெப்பநிலையோடு தான் இருக்கின்றன. ஆனால் ஐரோப்பாவின் பல பகுதிகள், குறிப்பாக பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகள் ஒரு ரெட் ஹீட் அலர்ட்டை விடுக்கக்கூடிய நிலைமைகள் மிகாதிகளவில் காணப்படுவதாகத்தான் செய்திகள் சொல்லுகின்றன. பிரான்ஸ் என்று சொல்லி தனித்து பார்க்கின்ற போது தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த வெப்ப அலையின் காரணமாக மிக மிக அதிகமான வெப்பநிலையை எதிர்கொள்ள தயாராகி வரக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு பாதிக்கும் அதிகமான பகுதிகளாக இருக்கின்றன என்று சொல்லி பிரான்சின் ஒட்டுமொத்த நிலைமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு 49% பிரான்சின் பகுதிகள் வந்து இந்த ரெட் ஹீட் அலர்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இன்று திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெஸ்டர்ன் பிரான்சின் பல பகுதிகள் 40°C தாண்டிய வெப்பநிலையை பெறுகின்றன என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த போர்டெக்ஸ் போன்ற இடங்கள் 42°C கூட இன்றைக்கு தொடுகின்றன என்று சொல்லி மீடியோ பிரான்ஸ் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 845 அதிகமான பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு 1500 அதிகமான பாடசாலைகளில் மாணவர்கள் பாடசாலை நேரம் முடிவடைவதற்கு முன்னதாகவே வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் கூட அறிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த காலப்பகுதி என்று சொல்லி பார்த்தால் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களது ஃபைனல் எக்ஸாம்ஸை செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் அது காணப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த வெப்ப அலை வந்து அங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அதிக வெப்பம் நீடிக்கக்கூடிய இந்த காலத்தில் அங்கிருக்கக்கூடிய பராமரிக்கப்படாத குளங்கள் அல்லது ஏரிகள், ஆறுகள் போன்ற மேற்பார்வை இல்லாத பகுதிகளில் நீங்கள் இந்த கூல் ஆஃப் பண்ணுவதற்கு முயற்சிக்க வேணாம் என்று சொல்லியும் பிரான்சின் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. என்ன காரணம் சொன்னால் கடந்த வார இறுதியில் இந்த மாதிரியான சம்பவங்களில் 13 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நீங்களும் கூட இந்த மாதிரியான ஆபத்தை எதிர்கொள்ள வேணாம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கூட பிரான்சின் அரசாங்கம் விடுத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களுக்குமான ரெட் ஹீட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி பல இடங்களில் மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த எச்சரிக்கையை பகிர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 63 மில்லியன் மக்கள் இந்த மாதிரியான ரெட் அலர்ட் விடுக்கப்படக்கூடிய இடங்களை தாண்டி ஒரேஞ்ச் அலர்ட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது பிரான்சின் அதி உயர் வெப்பநிலை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இன்று திங்கட்கிழமை, நாளை செவ்வாய்க்கிழமைக்கும் பெல்ஜியமும் கூட இந்த மாதிரியான ஹை ஹீட் அலர்ட்டை விடுத்திருக்கின்றது. இந்த வாரத்தில் இந்த நிலைமைகள் 39°C தாண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் பெல்ஜியத்தின் காலநிலை வல்லுநர்களும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இத்தாலியிலும் கூட இன்று திங்கட்கிழமை 39°C வெப்பநிலை பதிவாகின்றது மேட்ரிட் போன்ற இடங்களில் என்பதையும் கூட அறிவித்திருக்கிறார்கள். ரோம் போன்ற இடங்களில் 37°C தாண்டிய வெப்பநிலை நீடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஐரோப்பாவின் இன்னும் பல நாடுகள் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களும் இன்று திங்கட்கிழமை ரெட் வார்னிங்ஸை இந்த வெப்பம் தொடர்பாக விடுத்திருப்பதாகவும் ஐரோப்பாவின் நிலைமைகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இந்த மாதிரியான நிலைமைகள் இப்போது உருவாகுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தால் ஏற்கனவே உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலை, அதை தாண்டி இப்போது இந்த காலத்தில் வந்து சஹாரா டெசர்ட்டிலிருந்து ஒரு ஹாட் ஏயா வந்து இந்த வடக்காக நகர்ந்துதான் ஐரோப்பாவின் பல இடங்களுக்கும் இந்த வெப்ப அலையை உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஏற்கனவே குளோபல் வார்மிங்கும் கூட தொடர்ச்சியான இந்த வெப்ப அலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றது என்பதை தெரிவிக்கிறார்கள். தனித்து பிரான்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் 1947 ஒரு 51 ஹீட் வேவ்ஸ் வந்து பதிவாகி இருப்பதாக மீடியோ பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது. அதில் 2000 பிறகு 34 வெப்ப அலைகள் ஏற்பட்டிருக்கின்றதாம். 2011 பிறகு என்று சொல்லி பார்த்தால் 26 வெப்ப அலைகளையும் பிரான்ஸ் சந்தித்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்பெயினிலும் கூட எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்ஸ் நிலவக்கூடிய நிலைமைகள் எதிர்வரும் புதன்கிழமை வரைக்குமே நீடிக்கலாம் என்பதைத்தான் ஸ்பெயினின் தகவல்களும் கூட சொல்லுவதாக இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பா மிக அதிக அளவில் வெப்ப அலை ஒன்றை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த காலத்தில் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர்.

11:52 நேற்றன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. இதுவரை நேரமும் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எரிபொருள் விலையில் நாளைக்கு மாற்றம் ஏதும் இருக்கப் போவதில்லை. இன்றைய விலைத்தால் நாளைக்கும் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் இன்றைக்கு தனது 52வது பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றார். அவருக்கும் ஒரு ஹாப்பி பர்த்டேயும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டுவர இருக்கின்றோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேர்களே,

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6479723220 6479750524.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும்

வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அரிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களிடமிருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 22 2026 ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒரு வார நாளினுடைய ஆரம்ப நாள், அதை உற்சாகத்தோடு நாங்களும் இணைந்திருக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கோடைக்காலம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து கோடைக்காலத்தில் நாங்களும் உங்களை முதலில் சந்திக்கின்றோம். சரி, இந்த வழியில் பார்க்கலாம். வளமையாக இந்த வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். ஆனால் வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், லீவ் விட்டாச்சு அப்படின்னு சொல்லி குட்டீஸ் எல்லாம் இந்த வாரத்தோடு அப்படியே ஒரு துள்ளி குதிக்கிற ஒரு காலமாக இருக்கும். வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு வேளையில் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலையில் எழும்பி வலிக்கிற அந்த பரபரப்பு குறைவாக தான் இருக்குமா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லி

தலையசொறையிறன் இருமா நிறைய பேருக்கு இருக்கும். சரி, இப்படியான சுவாரஸ்யமான நாள் வருகிற வாரத்திலிருந்து வரப்போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இப்போ வெளியில் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெதர் இயற்கை என்ன என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 18 இருக்கிறது பொது வெப்பநிலை, 20 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழை வரவா வர வேண்டாமா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சூரிய வெளிச்சம் இருக்கின்றது. மழை ஒரு 1-2 மணி அளவில் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 வரை வெப்பநிலை உயர்வு இருக்கும். மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக நாளை செவ்வாய்க்கிழமை இருக்க போகிறது. எரிபொருள் விலை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம் 102.7 ஊடாக. அதே வேளையில் EastFM.ca இருக்கின்றது, அதனூடாக கூட நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லது EastFM ஆப்பும் இருக்கின்றது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ், யூடியூபில் EastFM 102.7 ஊடாக பார்த்து மகிழலாம். EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. Tamara.

பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வெஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி தான் அங்கே கெனடியன் ஃபீஃபா அணி வந்து இதுவரையிலே ஒவ்வொரு தனி அணியையும் பார்க்கும்போது இந்த சீசனில் போட்ட கோலை விட 6 கோல் அடித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் வெஸ்ட் எஃப்எம் 102.7 என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், டிடிசி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது இன்று தொடக்கம் லைன் 5 அதாவது எக்லிங்டன் எல்ஆர்டி அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட சேவையை உங்களுக்காக தர இருக்கிறது, குறிப்பாக காலை வேளையிலும் மதிய வேளைகளிலும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இந்த பீக் டைமில் காலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் ஒரு கொஞ்சம் அதிகரித்த சேவை உங்களுக்கு இருக்க போகிறது தான். இது வந்து லைன் 5 எக்லிங்டன் எல்ஆர்டியில் இன்று தொடக்கம் இது வரப்போகிறது வார நாட்களில். இது வந்து ஒவ்வொரு 3-4 நிமிடங்களுக்கு ஒரு தடவை இது இயங்கப் போகிறது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயில்ஸ் வந்து இயங்கப் போகின்றன என்று டிடிசி வந்து தெரிவித்திருக்கிறது. இது அந்த பகுதியில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் வந்து இன்றைக்கும் 4 போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இன்று 1 வந்து அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் மோத இருக்கின்றன. அதே போன்று நாளைக்கு டொரண்டோவிலே போட்டி நடைபெற இருக்கின்றது. இது 7 இடம்பெறப் போகிறது. நாளை மாலை பனாமா மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறும். புதன்கிழமை எங்களுடைய கெனடிய அணி சுவிட்சர்லாந்தோடு மோத இருக்கின்றது. இந்த போட்டி பிற்பகல் 3 இடம்பெறப் போகிறது. புதன்கிழமை கெனடிய அணி மோதுகின்ற போட்டி இது வந்து வான்கூவரில் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் உங்களுக்கு அவர் தயாராக இருக்கின்றன, தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மார்க்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
0: 6470716 6470 2704 9 6470 7106 7106 9 6470 7106 9
2: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 4632-2989. Some conditions may apply.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:21 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின் அஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த நுகர் பண வீக்கம் இன்ஃப்ளேஷன் ரேட் தொடர்பாக ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இன்றைக்கு வந்து தெரிவித்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இது தொடர்பாக அறிவித்தல் வெளிவரும் என்று சொல்லி தெரிந்த விஷயம். இந்த தடவையும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது. அதாவது கடந்த ஏப்ரலோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மே மாதத்திலே 3.2% உயர்வடைந்திருக்கின்றது. இதுக்கு வேறு யாருமே காரணமல்ல, எரிபொருள் விலை உயர்ந்ததுதான் ஒரு பிரதான காரணமாக இருந்திருக்கின்றது. ஏனைய காரணிகளும் இருந்திருக்கின்றன. நான் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் எரிபொருள் விலைதான். தொடர்ச்சியாக 3 மாதங்களாக அதிகரித்து வந்த இந்த எரிபொருள் விலைதான் இதற்கு ஒரு பங்கு வைத்திருக்கின்றதாம். இதனால இந்த 3% மேலான ஒரு இன்ஃபிளேஷன் ரேட்டை நாங்கள் பணவீக்க வீதத்தை பெற்றது 2023 இருந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் இப்போது இந்த ஆண்டினுடைய மே மாதத்தில் நாங்கள் 3.2% அதிகமாக இந்த பணவீக்கத்தை பெற்றிருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தில் 2.8% இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிலிருந்து 0.4 வந்து நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். இந்த மே மாதத்தில் பணவீக்க வீதம் உயர்வடைந்திருக்கின்றது. கேஸ் ப்ரைசஸ் பார்க்கையில் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது 33.2% உயர்வடைந்திருந்தது. இந்த ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்கம் தான் இதற்கு ஒரு பிரதான காரணமாக இருந்தது. இந்த போரை நல்லவர் வல்லவர் தொடக்கி வச்சு இதனால தான் இந்த எரிபொருள் விலை தாறுமாற உயர்வடைந்து இப்படி ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பு வந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இதற்கு முன்னர் பார்க்கையில் எரிபொருள் விலை 2022 ஜூனில் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. அதுக்கு யாருன்னு சொன்னால் புட்டின் காரணமாக இருந்திருக்கிறார். ரஷ்யா வந்து யுக்ரைன் மீதான போரை ஆரம்பித்த நேரத்தில் அந்த நேரத்திலும் இந்த கேஸ் ப்ரைஸ் வந்து இப்படி உயர்வடைந்திருந்தது. அதற்கு பின்னர் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக பின்னர் அதிகரித்திருந்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுதான் இப்போதைக்கு இந்த பணவீக்க வீதம் உயர்வடைந்திருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதே போன்று மரக்கறிகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி அவற்றினுடைய விலைகள் கூட அதிகரித்து காணப்பட்டிருக்கிறன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பணவீக்க விகிதம் மே மாதத்தில் 3.2% உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் துணைக்கழகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலை மற்றும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தினால் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33.2% அதிகரித்துள்ளன. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகளும் 4.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுக்கிடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துதல், சிறுவர் மற்றும் இளைஞர் கட்டளை சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் சிறுவர்கள் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சியம் அளிப்பதற்கான வசதிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவை இன்று சந்தித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தமது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது பிரிட்டனுக்கு புதியதொரு பிரதமர் கிடைப்பதை இந்த கால அட்டவணை உறுதி செய்யும் என ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476 6479826476.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798,
5: 6478278. 2022 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

12:46 ஒரு சுற்றோண்டு ஒழித்து கொண்டிருக்கின்றது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹைஸ்கூல் தொடர்பான ஒரு செய்தி ஆண்டாரியோ மாகாண அரசினால் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கிரேட் 9லேருந்து 12 வரையிலான மாணவர்களுக்கு இந்த வர இருக்கின்ற கல்வியாண்டு 2026 தொடக்கம் 2027ஆம் ஆண்டு அந்த ஸ்கூல் இயரில் இருந்து இப்போது இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ் கணக்கில் எடுக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய குறைந்தபட்சம் ஒரு 20% சில முக்கிய பாடங்களில் கீ சப்ஜெக்ட்ஸான மேத், இங்கிலீஷ், சயின்ஸ் போன்றவற்றில் கணக்கில் எடுக்கப்படும், அதாவது ஒரு 20% கணக்கில் எடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேண்டட்டரியாக வருகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். ஒரு நியூ மேண்டட்டரி சேஞ்சஸாக இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த இறுதி மதிப்பெண்களை வழங்குவதிலே வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு விடயத்தை கொண்டு வருவதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லியும் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஒன்டாரியோ கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இது வந்து குழந்தைகளுடைய வெற்றிக்கும் அதே போன்று அவர்கள் தங்களுடைய அந்த போஸ்ட் செகண்டரி யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் போன்றவற்றுக்கு போகும்போது அதற்கு ஏற்ற வகையிலே சரியான பாதைக்கு அவர்கள் தயாராவதற்கும் தெரிவு செய்வதற்கும் இது உதவும் அப்படின்னு சொல்லியும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரேட் 9 மற்றும் 10னுடைய ரிட்டன் எக்ஸாம் வந்து 20% கணக்கில் எடுக்கப்படுமா. இதிலே மேத், இங்கிலீஷ், சயின்ஸ் போன்றவை இருக்கும்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிரேட் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு 25% கணக்கெடுக்கப்பட இருக்கின்றது இந்த ரிட்டன் எக்ஸாமினுடைய மார்க்ஸ் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த 3 பாடங்களும் தான், மேத், இங்கிலீஷ், சயின்ஸ் போன்றவற்றில். ஏனைய பாடங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் அதே போன்று ஹியூமனிட்டிஸ் போன்றவை 10 அல்லது 15% இது தன்னுடைய பங்களிப்பை செய்யும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ரிட்டன் எக்ஸாம் அதே போன்று ஃபைனல் ப்ராஜெக்டில் இது இந்த 10 தொடக்கம் 15% பங்களிப்பை செய்ய இருக்கின்றதான். இப்படி இது தொடர்பான விவரங்கள் மாகாண அரசினுடைய அந்த வெப்சைட்டிலே வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே மெட்ரோ லிங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது இந்த டிக்கெட் எடுக்காமல் செல்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனால்ட்டி உயர்வை வந்து கூறியிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

0: instafm.ca. Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% retail finance செய்யுங்கள். அனைத்து trim 2026 Nissan Kicks-உம் 0% finance rate. 2025 Nissan Leaf electric வாகனங்களை 0% lease மற்றும் finance rate-இல் பெறலாம். 2025 Infinity QX50-கள் 0% finance and lease rate-இல் காத்திருக்கின்றன. Completely redesigned 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
6: போட்ட புதுச்சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

ஒரு மணி ஒரு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 18 இருக்கிறது. கோடை காலம் ஆரம்பித்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் மைல்டாக தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெப்பநிலை நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சமும் இருக்க போன்றது. அதே போன்று தொடர்ந்து வருகின்ற நாட்களும் சிறப்பான ஒரு மிதமான காலநிலை. அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் 25 மேலான வெப்பநிலை மீளவும் வர இருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை.

நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது உலகத்தின் இந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, இந்த வேளையிலே இப்பொழுது தொடக்கம் ஃபீஃபா நடைபெற இருக்கிறது. போட்டிகள், இன்றைய நாளுக்கான போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இன்றைக்கு இப்போது யார் யார் விளையாடப் போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் இப்போது மோதிக்கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா விளையாடுகின்ற போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. யூனிஃபருக்கும் அதே போன்று டீட்ராய்டு 3 ஆட்டோ மேக்கர்ஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ மேக்கர்ஸுக்கும் அவர்களுக்கிடையே யூனியனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையில் பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம் கோ டிரான்சிட் மற்றும் அப் எக்ஸ்பிரஸ், இதிலே நீங்கள் பயணம் செய்யும் போது நீங்கள் இந்த பயணம் செலுத்திய, அதாவது இந்த பயணத்துக்கான டிக்கெட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு சொல்லி அதற்கான உறுதியை வந்து நீங்கள் காட்டாவிட்டால் உங்களுக்கு ஃபைன் வந்து மிக உயர்வாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னர் வந்து அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மெட்ரோலிங்ஸினுடைய இந்த காலாண்டுக்கான போர்ட் மீட்டிங் வந்து வியாழக்கிழமை இடம்பெற போகிறதாம் இந்த வியாழன். அதிலே இந்த விடயம் வந்து அங்கீகரிக்கப்பட்டால், இந்த கடுமையான இந்த தண்டப்பண உயர்வு அதற்கான அந்த விடயம் அங்கீகரிக்கப்பட்டால் உங்களுக்கு இந்த ஃபைன்ஸ் வந்து விரைவிலேயே வந்துவிடும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த வியாழக்கிழமை அது அங்கீகரிக்கப்பட்டால் செப்டம்பர் 8 தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த ஃபைன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், நீங்கள் டிக்கெட் எடுத்ததற்கான அந்த உறுதியை வந்து நீங்கள் காட்டாவிட்டால் டிக்கெட்டை எவ்வளவு உங்களுக்கு தண்டப்படும் சொன்னால், இப்போது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு முதலாவது தடவை நீங்கள் இந்த தவறை செய்யும் போது $35 ப்ளஸ் வந்து நீங்கள் சரியாக அந்த பேமெண்ட்டை செலுத்தாவிட்டால் லேட் பேமெண்ட் சார்ஜ் வந்து $25 மேலதிகமாக இருக்கும் மேம். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் திறமை அப்படியே வந்து பெரிய ஒரு ஜம்ப் இருக்க போகுது. $35 $200 மாற்றம் பெற இருக்கின்றது. நல்லா தான் கேட்டீங்க, என்னென்னா $35 to $200 கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு இது உயர்வடைய போகின்றது. அதே போன்று இரண்டாவது தடவையும் இந்த பிளவிட்டிங் என்று சொன்னால் $50 தான் இப்போது இருக்கின்ற அந்த ஃபீயாம், அதில் ப்ளஸ் லேட் பேமெண்ட் என்று சொல்லி $25 இருக்கும். ஆனால் இப்போது இந்த செகண்ட் ஆஃபென்ஸுக்கு $300 ஃபைன் இருக்க போகிறது. தேர்ட் ஆஃபென்ஸ் என்று சொன்னால் இப்போது இருக்கின்ற சிச்சுவேஷன் $100 அது வந்து 4 மடங்காக போகிறது, அதாவது $400 செல்ல இருக்கிறது. இப்படி ஃபோர்த் ஆஃபென்ஸ் ஃபிஃப்த் ஆஃபென்ஸ்னு சொல்லி இது தொடர்பான உயர்வு வந்து இருக்க போகிறது மிக பெரிதாக. இதெல்லாம் இந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து அங்கீகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் செப்டம்பர் 8 தொடக்கம் உங்களுக்கு அமலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு இடையில் வந்து அது என்ன நடைபெற்றதுன்னு சொல்லி அதற்குரிய அந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சரி, இது வந்து மெட்ரோலிங்ஸ் மற்றும் அப் எக்ஸ்பிரஸ், அதாவது கோ டிரான்சிட் அப் எக்ஸ்பிரஸ் போன்றவற்றிலே பயணங்களை மேற்கொள்ளும் போது இந்த மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. 1:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
2: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா July 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி விளம்பரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
11: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
13: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
14: யார் பார்த்தது?

ஒரு மணி 26 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. 24 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. இதுவரை எந்தவித கோலும் பெறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். இந்த டொரண்டோவில் ஃபேன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து த பென்ட்வேயில் கொடுக்கப்பட இருக்கின்றது. இது புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு வழங்கப்பட போகிறதுன்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிட்டி வந்து இந்த பகுதியிலே வசிப்பவர்களுக்கு, அதாவது ஃபோர்ட் யோர்க் மற்றும் லிபர்ட்டி வில்லேஜ் அந்த பகுதியில் வசிக்கின்ற ரெசிடென்ஸுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 1100 அளவிலான டிக்கெட்ஸ் இருக்கின்றனவாம். இதில் சில விடயங்களும் கூறப்பட்டிருக்கிறது. ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இந்த போட்டிக்கு போக போகிறீங்க, டொரண்டோவில் நடைபெறுகின்ற இந்த போட்டியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சூஸ் பண்ண முடியாதான். டேட்ஸ் வந்து July 2, July 4, 5, 11, 14 ஆக இருக்கும்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம், அதாவது June 24, 3 மணிக்கு உங்களுக்கு இந்த ஃபோர்ட் யோர்க் பகுதி அல்லது வந்து நீங்கள் 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், சரி, ஃபோர்ட் யோர்க் மற்றும் லிபர்ட்டி வில்லேஜ் இந்த 2 கம்யூனிட்டியையும் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டிக்கெட் பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் த பென்ட்வேக்கு செல்ல முடியும் நாளை மறுதினம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 250 ஃபோர்ட் யோர்க் ப்ளோவார்டில் தான் இது அமைந்திருக்கின்றதாம். அங்கே நீங்கள் இந்த பகுதியில் தான் இருக்கின்றீர்கள் ஃபோர்ட் யோர்க் அல்லது லிபர்ட்டி வில்லேஜில் என்று சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. த பென்ட்வேயினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் தொடர வேண்டும். அதற்கு பின்னர் உங்களுக்கு டிக்கெட் கிடைத்தால் இந்த உங்களுடைய ரெசிடென்ஸுக்கான அந்த ப்ரூவை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு குடும்பத்திற்கு 2 டிக்கெட்ஸ் தான் அதிகபட்சமாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். 55 ஃபோர்ட் யோர்க் ப்ளோ வார்டில் நீங்கள் நாளை மறுதினம் இந்த டிக்கெட் பெற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் அங்கே செல்ல முடியும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 மணி 28 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவின் உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கிளன் ஜோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2011 முதல் மணிடோபா கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஷீலா மார்ட்டினின் இடத்தை நிரப்பவுள்ளார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேவையான நேர்மை, அனுபவம் மற்றும் தீர்ப்பளிக்கும் திறன் ஆகியவற்றை ஜோயல் கொண்டுள்ளதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூருடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதனால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர் அதற்கான வசதிகளை வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் போல் கபூரிடம் தெரிவித்தார். காஷ்மீரில் அரசுக்கு எதிராக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து 19வது நாளாகவும் இன்றும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை பாக் அரசு இன்று கைது செய்தது. இதுவரை 1400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறை சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கு பண்பலை East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
0: Ajax Mitsubishi கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன் 437-860-7002
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301 416-841-5301.
3: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம்
4: என்ன? ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
3: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ்
5: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
8: ஒரு மணி 42 நிமிடம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இன்றைய போட்டி வந்து 1 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. 41 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. இந்த நிலையிலே அர்ஜென்டினா சற்று முன்னர் தன்னுடைய 1வது கோலினை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7.

1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே மோன்ட்ரியல் நகரிலே வந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த சந்தேக நபர், அதாவது என்ன விடயத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கையில், ஒரு ஆபத்தான ஆயுதம் ஏந்திய நபர் அங்கே நடமாடுகிறார் அப்படின்னு சொல்லி குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற வேண்டாம், வீடுகளுக்குள்ளேயே ஷெல்டராக இருந்து கொள்ளுங்கள், விண்டோஸுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது காலையிலே 11:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்று போலீசார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் தான் இந்த சந்தேக நபரை வந்து பிடிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட போது 2 ஆபீசர்ஸ் மற்றும் 1 சிட்டிசனுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னர் எமர்ஜென்சி அலர்ட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த நிலைமைகள் வந்து கட்டுக்குள் இல்லைன்னு சொல்லி தான் போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஒரு சந்தேக நபர் வந்து இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக வந்து மெக்டொனால்ட் ஸ்ட்ரீட், Highway 40, குயின் மேரி இப்படி இந்த இடங்களிலே இருக்கக்கூடியவர்களைத்தான் உள்ளே ஷெல்டரில் இருக்கும்படி கேட்டிருக்கிறார்கள் போலீசார். குறிப்பாக கோட்டை டிஸ் நேஜர்சன் ரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும். இந்த சம்பவம் வந்து கோட்ராய் அண்ட் டிரான்ஸ் ஐலண்ட் அவென்யூ பகுதியில் தான் இன்று காலை 11:35 இடம்பெற்றிருக்கிறது. அங்கே ஏராளமான போலீசார் வந்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:48. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெறுகின்ற ஏரியாக்கள் அல்லது வந்து ஃபேன் ஃபெஸ்ட் இடம்பெறுகின்ற ஏரியாக்கள், இதிலெல்லாம் மேட்ச் நடக்குதோ இல்லையோ அந்த பகுதி வந்து ஒரு ட்ரை நோ ட்ரோன் ஜோன் அப்படி என்று சொல்லி போலீசார் கூறியிருந்தார்கள். அந்த பகுதியிலே எந்தவித ட்ரோனையும் வந்து நீங்கள் பறக்க விட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் பல பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்படியான ஒரு விடயம் வந்து கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் அதையும் மீறி இப்போது 14 ட்ரோன்ஸ் வந்து இதுவரையில் போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சிலருக்கு சார்ஜஸும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். தயவுசெய்து அந்த பகுதிகளிலே நோ ஃப்ளை ஜோன் என்று இருக்கின்ற பகுதிகளில் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இந்த ட்ரோன்ஸை வந்து பறக்க விட முடியாது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார்கள். 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என் மூச்சு காட்டிவளோ
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட்ஸ், கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours 416-474-1398 416-821-6929
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21st ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1st புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26 27 28 வெள்ளி சனி

ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 1:59 இருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது வெப்பநிலை 18 இருக்கின்றது. அதே போன்று 19 என்ற அதிகூடிய வெப்பநிலை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சமும் நாளைய நாள் நிறைந்திருக்கும். இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சமும் அதே போன்று மேகமூட்டமும் இணைந்த ஒரு பொழுதாக இருக்கும். சரி, வருகின்ற நாட்களில் கூட 20 மேலான வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். வருகின்ற வாரம் இன்னமும் கொஞ்சம் அதிக வெப்பம் அப்படின்னு சொல்லியும் இப்போதைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நாங்கள் எரிபொருள் விலையை பார்த்தால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு, அதே போன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இது வந்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 4168241212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 2:00.

2:06 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். இப்பொழுது பீல் பப்ளிக் ஹெல்த் வந்து மக்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது பிஎஸ்என் ஏர்போர்ட் அல்லது 2 குறிப்பிட்ட ஃப்ளைட்ஸில் நீங்கள் June 13 இந்த சனியில் முதல் சனி June 13 சனிக்கிழமை நீங்கள் டொரோண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் அல்லது வந்து இந்த குறிப்பிட்ட 2 ஃப்ளைட்ஸ், அதாவது ET552 இது வந்து அடிஸ் அபாபா என்ற இடத்திலிருந்து வந்திருக்கின்றது டொரோண்டோவிற்கு. அதே போன்று ஏர் கனடாவினுடைய AC410 இது வந்து டொரோண்டோவிலிருந்து மொன்றியலுக்கு பயணமாகி இருக்கின்றது. இந்த ஃப்ளைட்ஸில் நீங்கள் பயணம் செய்தவர் யாராவது இருந்தீங்க என்று சொன்னால், அல்லது நீங்கள் இந்த டொரோண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டுக்குள் குறிப்பாக வந்து காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணிக்குள் இருந்தீங்க அப்படி என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக இந்த மீசல்ஸுக்கு வந்து உங்களுடைய கண்காணிப்பு கொஞ்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது கடுமையான தொற்றக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த மீசல்ஸ் என்பது தெரிந்த ஒரு விஷயம். ஆகவே அது தொடர்பாக உங்களை நீங்களே பார்த்து கொள்ளும்படியும், அறிகுறிகளுக்கு பார்த்து கொள்ளும்படியும் பீல் ரீஜனல் பொது சுகாதார அமைப்பு மக்களை கேட்டிருக்கின்றது. இந்த மீசல்ஸை பொறுத்தளவிலே கனடாவில் 2 டோசஸ் இருக்கின்றன. பொதுவாக 1970 அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் 2 டோசஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணப்படுகின்றதாம். அதற்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு அப்போ என்ன, அவங்கள பற்றி கவலை இல்லையான்னு சொன்னால் அது இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு அநேகமாக இந்த மீசல்ஸுக்கு எதிரான ப்ரொடெக்ஷன் வந்து இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தொற்றுக்கு வந்து அவங்க அந்த நேரங்கள் இலக்காக இருக்கக்கூடும். அதனால் அவர்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாம். 1970 அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு தான் 2 டோசஸ் எடுத்துக்கொள்ளும்படி ரெக்கமெண்ட் பண்ணப்படுகின்றது. சரி, இந்த வேளையில் தான் இந்த சிம்டம்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் அது ஒரு 7 21 வரையில் எடுக்கும் அதனுடைய அந்த அறிகுறிகள் வந்து வெளிப்படுவதற்கு என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறிகுறி எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஃபீவர், கஃப், ரானி நோஸ், ரெட் மற்றும் வாட்ரி ஐஸ் போன்றவை இருக்கும். சிவந்த கண்ணிலிருந்து தண்ணி வர மாதிரியான நிலைகள் காணப்படும். வெளிச்சத்தை பார்க்கும்போது கண் கூசுற மாதிரி இருக்கும். அதே போன்று தோலில் வந்து இந்த சிவப்பு நிறத்தில் வந்து ரேஷ் மாதிரி இருக்கும். அது ஒரு 4-7 வரையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படியான சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாளில் ஃப்ளைட்டில் அதே போன்று பியர்சன் ஏர்போர்ட்லலாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அது தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் ஆன்டாரியோ பப்ளிக் ஹெல்த்தினுடைய வெப்சைட்டுக்கு சென்று கூட அறிந்து கொள்ள முடியுமா? publichealthontario.ca அப்படின்னு போனீங்கன்னா இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். publichealthontario.ca அப்படின்னு போனீங்கன்னா. 2:09 வாட்ஸ்அப் டொரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

Give me a selfie for love.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதை உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 21 55 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

2:21 டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறன. இன்றைக்கு இப்போது வந்து 1 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்வு, அதாவது அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியாவுக்கு இடையிலான போட்டி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா அணி வந்து 1 கோலினை பெற்ற நிலையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 56 நிமிடங்களாக போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரிந்த வழியிலே பார்க்கலாம், மொன்ட்ரியலில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கி சூட்டின் போது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து காயமடைந்தார்கள். அதே போன்று 1 சிவிலியன் அதே வழியிலே இந்த சந்தேக நபர் கொல்லப்பட்டிருந்தார் என்று கூறப்பட்டிருந்தது. இப்போது அப்டேட் வந்திருக்கின்றது, 1 போலீஸாரும் அந்த சிவிலியனும் வந்து இந்த நிகழ்விலே கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 போலீஸ் ஆஃபீஸர் வந்து கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2:22 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்கு மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமலாயன் கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சிட்டி ஆஃப் டொரண்டோவினுடைய எமர்ஜென்சி குரூ வந்து இப்போது மிமிகோ க்ரீக் அந்த பகுதியில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற ஒரு ஓடையிலே டீசல் கசிந்திருக்கின்றது நீர்நிலையின் மேலே. இதன் காரணமாகத்தான் அங்கே துப்புரவு பணிகள் நடைபெறுகின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெயை வந்து அந்த எரிபொருளை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய வகையிலே பல துப்புரவு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தான் தங்களுடைய குழு வந்து மும்முரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக சிட்டி கூறியிருக்கின்றது. நேற்று மாலையிலே இது தொடர்பான ஒரு அறிவித்தல் தங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2:23

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பணவீக்க விகிதம் மே மாதத்தில் 3.2% உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலை மற்றும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தினால் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33.2% அதிகரித்துள்ளன. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகளும் 4.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துதல், சிறுவர் மற்றும் இளைஞர் கட்டளை சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் சிறுவர்கள் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சியளிப்பதற்கான வசதிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை இன்று சந்தித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைமை பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் July 9 ஆரம்பமாக உள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் போது பிரிட்டனுக்கு புதியதொரு பிரதமர் கிடைப்பதை இந்த கால அட்டவணை உறுதி செய்யும் என ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: 2:37 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 73 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. அர்ஜென்டினா அணி ஒரு கோலினை பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. லயோனல் மெஸ்ஸி இந்த கோலினை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165082 4165082 4165082.
4: அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
6: Master Productions, Matum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Valangum. Anirudh XV, Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
7: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372672394 4162899993.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551 4165582551.
8: The station with the
9: best music.
10: It's East FM.
11: Feel the power.
12: Feel the bass. 102.7 FM.

12:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே கனடாவினுடைய எனர்ஜி மினிஸ்டர் இன்றைக்கு வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி தொடர்பாக கூறியிருக்கிறார். அதாவது சக்தி வளம் தொடர்பான ஒரு விடயம். இது வந்து கனடா ஒரு 10 புதிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து பில்ட் பண்ணுகின்ற பிளானை கொண்டிருக்கின்றது வருகின்ற 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் கேண்டு ரியாக்டர்ஸை வந்து ஏராளமான நாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற திட்டத்தையும் வந்து கனடா கொண்டிருக்கின்றதாம். இது வந்து கனடா அது மாத்திரமல்ல கனடாவினுடைய யுரேனியம் ஏற்றுமதிகளையும் இரட்டிப்பாக்குகின்ற திட்டத்தையும் இது கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல விடயங்களை இன்றைய நாள் இவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு புதிய நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூக்ளியர் பவர், அதற்கான ஒரு விடயம்தான் எனர்ஜி மினிஸ்டர் டிம் அவர்களினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல கனடாவை பொறுத்தளவிலே 2050 ஆண்டிற்குள் இந்த எலக்ட்ரிசிட்டி தேவை என்பது 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த தேவையை வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்குள் நிவர்த்தி செய்கின்ற முறையிலே இந்த திட்டமிடல்கள் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். 2:48

2:50 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கிறோம். சரிந்த வழியிலே பார்க்கலாம். 86 கடந்த நிலையிலே அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. அர்ஜென்டினா ஒரு கோலோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. லியோனல் மெஸ்ஸி இந்த கோலினை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Selvarajavin Thalamayil Iyangum, Focus Education Services, Ippodhu, Pudhidhaag Iniyum, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavargalukku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, Math ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509, 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண்

0: 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
0: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
5: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. எப்பவும் போலவே இன்றைக்கும் June 22, 2026 ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் திசையெங்கும் கிழக்குடன். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

நேரம் 3:07 ஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஜூன் மாதம் 22 அப்படின்னு சொன்னாலே எங்களோட எல்லாருக்கும் அநேக மாணவருக்கு வந்து ஞாபகத்தில் வருவது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த தினம். ஆகவே ஈஸ்டெஃபம் சார்பாகவும் ஈஸ்டெஃபம் நேயர்கள் சார்பாகவும் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது வெளியில் காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 16°C 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 17°C நள்ளிரவு வேளையில் 13°C இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்டெஃபம்.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டெஃபம் 102.7, அலுவலக தொழிலக்கம் 416-8241212 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com ஊடாகவும் நாங்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 3:08. தற்பொழுது ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்டேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது ஆஸ்திரியாவும் அர்ஜென்டினாவும் மாறி எதிர்க்கு எதிராக மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து அர்ஜென்டினா வந்து மிகவும் முன்னிலையில், அதாவது ஆஸ்திரியாவை எதிர்கொண்டு வலுவான ஒரு முன்னிலையில் காணப்படுகின்றது. அதாவது 2-0 என்ற அடிப்படையில் 96 கடந்து போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டெஃபம் 102.7. 3:09.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் Road, Unit 406-416-908-5656
8: Prisha Law Professional Corporation.
9: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
9: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
9: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
10: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.

0: Why doesn't she just love me?
1: 3:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அர்ஜென்டினாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான போட்டி வந்து முடிவடைந்திருக்கின்றது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா அணி ஆஸ்திரேலியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றியை வந்து பதிவு செய்திருக்கின்றது. 3:23 இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: சகலவிதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோல்மில் சோடின முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இமிகிரேஷன் சார்ந்த பயனுள்ள விடயங்களை நேரடியாக எடுத்து வர இருக்கின்றோம். குறிப்பாக மிகச்சிறந்த வல்லுநர்களினுடைய துணையோடும் மிக நீண்ட கால அனுபவத்தோடும் உங்களுக்கான அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் இமிகிரேஷன் துறையில் கனடாவில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் வெற்றிகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை நாட முடியும். குறிப்பாக விசிட்டர் விசா நடைமுறைகள், சூப்பர் விசா நடைமுறைகள், டூரிஸ்ட் விசா நடைமுறைகள் என்று சொல்லி அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். விசிட்டர் விசா அப்ளை பண்ணுவது என்பது வெறுமனே இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபார்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. எனவே விசிட்டர் விசா அப்ளிகேஷன் வருகின்ற பொழுது சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நீங்கள் அவற்றினை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமை நாட முடியும். கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் இந்த விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் இலங்கையிலிருந்து இவ்வாறு இங்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அது வழியில் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட கவலைப்படுத்தவில்லை. குறிப்பாக விசா ப்ராசஸிங்ஸிடமிருந்து நேரடியாக இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தகவல்களை கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் ஊடாக பெற்று அந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்திருக்கின்றது. அது வழியில் தகுந்த காரணங்கள் இருப்பின் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை கனடாவினுடைய பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று மீளவும் அப்பீல் செய்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராம் ஊடாக செய்து கொள்ள முடியும். 4379994450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான இமிகிரேஷன் சேவைகளையும் குறிப்பாக இந்த விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இட்டலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி போன்ற நாடுகளுக்கான இமிகிரேஷன் சேவைகளையும் நீங்கள் இங்கிருந்தே செய்து கொள்ள முடியும். பட்சம் மூலம் கனடா பைலட் புரோகிராமை தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கிளென் ஜாயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2011 ஆண்டு முதல் மணிடோபா கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஷீலா மார்ட்டினின் இடத்தை நிரப்பவுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான நேர்மை, அனுபவம் மற்றும் தீர்ப்பளிக்கும் திறன் ஆகியவற்றை ஜாயல் கொண்டுள்ளதாக பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூருடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இலங்கை பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர் அதற்கான வசதிகளை வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் போல் கபூரிடம் தெரிவித்தார். காஷ்மீரில் அரசுக்கு எதிராக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து 19 நாளாக இன்றும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 30-க்கும் மேற்பட்டோரை பாகிஸ்தான் அரசு இன்று கைது செய்தது. இதுவரை 1400-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறை சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள். இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார், 6479826476. 10-க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
2: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax, Nissan and Infinity-ல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரியை அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455 ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-3216-1014.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899,
6: 6472-93-5899. டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: 3:47 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலையில் வந்து உங்களோட ட்விட்டர் பக்கங்கள் சில வேளையில் வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் உங்களோட ஃபோனில் பிரச்சனையாக இருக்கும் அல்லது லேப்டாப்பில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து காலையிலேயே ட்விட்டர் எக்ஸ் தளமானது பல இடங்களில் பல நாடுகளில் வந்து சிறிது சிக்கலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் மட்டும் 25,000 புகார்கள் வந்து வந்திருக்குதான். கனடாவில் 3,400, பிரிட்டனில் 9,000 மேற்பட்ட புகார்கள் வந்து வந்திருந்ததாம். எங்களோட எக்ஸ் தளம் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட சில மணி நேரத்திலேயே அது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னத்தினால இவ்வாறு திடீரென்று வேலை செய்யாமல் போனது அப்படின்ற காரணத்தை வந்து இன்னும் ட்விட்டர் நிறுவனம் வந்து வெளியிடப்பட இல்லையாம், இன்னும் சொல்ல இல்லையாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. 3:48 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரிவர உங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டபொழுது உங்களுடைய உறவினர்களையோ குடும்பங்கத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் புதிய சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரை இந்த விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. நீங்கள் மீள மீள விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு மிகச்சரியான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுக்கான விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமினை நாட முடியும். 1370 டோல்மிஸ் ரோட் முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அனைத்து விதமான இந்த விசிட்டர் விசா கேஸ்களையும் மிகச்சிறந்த முறையில் அவர்கள் கையாளுகின்றார்கள். நீண்டகால அனுபவம் மற்றும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு அவர்கள் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்திருக்கின்றார்கள். தகுந்தபடி இந்த தகவல்களை வழங்குவது என்பது முக்கியமானது. சரியான தகவல்களாக இருந்தால் கூட அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது. அது மட்டுமல்லாமல் சரியான ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இவற்றினை நீங்கள் சரிவர செய்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பம் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும். அதுவழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட அதனை ஒரு தோல்வியாக கருத தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் ஆவணங்களை அவற்றினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது இந்த நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எனவே சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு தகுந்த வகையில் திருப்திகரமான முறையில் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக பெற்று உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை அதனூடாக ஒரு அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் இவ்வாறு உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்தும் கனடா பைலட் புரோகிராம் பணியாற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இலகுவாக விசிட்டர் விசா ஊடாக மற்றும் ஸ்டடி பெர்மிட் ஊடாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றினை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இட்லி, நெதர்லாந்து, அயர்லாந்து மற்றும் ஹங்கரி போன்ற நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், அவைய டூரிஸ்ட் விசா அல்லது ஸ்டடி விசா, விசிட்டிங் விசா போன்ற விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் எனக்கு
1: அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
6: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம் June 18 வியாழன் மாம்பழ திருவிழா June 19 வள்ளி வேட்டை திருவிழா June 20 சனி சப்பரம் June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும் ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில் சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99 சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99 மசாலா தோசை கோம்போ $6 மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல் ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய

0: பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. Mortgage Solutions.ca.

நான்கு மணி ஐந்து நிமிடம் இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வெளியில் 17 டிகிரி செல்சியஸ், 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக இஸ்டெஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:06 இது திசையெங்கும் கிழக்கு.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stepan 102.7
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart serve மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: 4:20 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் பல பகுதிகளில் வந்து கடுமையான ஒரு வெப்ப அலைகள் வந்து தொடர்ந்து தாக்கி வருகிறதாம். இதில் குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கே வந்து வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டி கொண்டிருக்கின்றதாம். இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை விடவும் அதிகரிக்கலாம் அப்படின்னு ரெட் அலர்ட் கூட அப்பப்போ வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்களாம் அங்கே உள்ள அரசாங்கத்தினால். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸை வந்து மூடுறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றும் இந்த அவுட்டோர் ஷோக்களை வந்து நீங்கள் தகுத்து கொள்ளுங்க, தேவையற்ற இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து ஒன்றாக கூடுறதை வந்து நீங்கள் முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து அடிக்கடி அறிவுறுத்தலை வந்து மேற்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த கடும் வெப்பத்தினால வந்து பிரான்ஸில் பல உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்காம். இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பலர் வந்து கடல், ஆறு, குளம் இவ்வாறான இடங்களை வந்து தேடிச் சென்று நீந்துவதற்கான முயற்சிகளை வந்து மக்கள் மேற்கொள்ளுகின்றார்களாம். இதனால் வந்து கடல் அந்த சீற்றத்தினால அதிகமான உயிரிழப்புகள் கூட பிரான்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட பிரான்ஸ் தகவல்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கின்றது. இது ஏன் இவ்வளவு வெப்பமாக இருக்கின்றது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூட விஞ்ஞானிகள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக தான் இவ்வகையான வெப்ப அலைகள் வந்து தீவிரமடைந்து வருகின்றது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் விஞ்ஞானிகள் கூட கூறி வருகிறார்கள். ஆகவே பிரான்ஸ் பக்கம் உள்ள மக்களுக்கு வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்தபடியே இருக்கின்றார்கள். 4:22 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்ட கால அனுபவத்தோடு மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகிறது. இமிகிரேஷன் துறையில் கனடாவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற புதிய சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக உங்கள் அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமினை அணுக முடியும். 1370 டோல்மின் சோடன முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அதுவேளையில் கனடாவில் விசிட விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது இந்த சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையிலும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. மீள மீள நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணினால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் அப்ளை பண்ணிக் கொள்வது மிகவும் அவசியமானது. அது மட்டுமில்லாமல் தகவல்கள் சரியாக இருப்பினும் கூட அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவை அனைத்தையுமே மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கிறது. விசா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக KS-Detailed Disclosure டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் புரோகிராம் பெறுகிறது. இதனூடாக நிராகரிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பிக்க உதவுகின்றது. குறிப்பாக வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. அந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்கள் எந்த விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு சரியான முறையில் விண்ணப்பிப்பதே முக்கியமானது. அதனை கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, விசிட்டிங் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பணவீக்க விகிதம் மே மாதத்தில் 3.2% உயர்ந்துள்ளதாக கெனடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதட்ட நிலை மற்றும் ஹோமோஸ் நீரணை மூடப்பட்டதன் தாக்கத்தால் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33.2% அதிகரித்துள்ளன. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகளும் 4.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துதல், சிறுவர் மற்றும் இளைஞர் கட்டளை சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் சிறுவர்கள் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சி அளிப்பதற்கான வசதிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி இராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று சந்தித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் June 9 ஆரம்பமாக உள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது பிரிட்டனுக்கு புதியதொரு பிரதமர் கிடைப்பதை இந்த கால அட்டவணை உறுதி செய்யும் என ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் FM.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: ஸ்கார்பரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்பரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.
9: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: 4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பாங்கத்தவர்களையோ உறவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். மிக சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் இந்த சட்ட மாற்றங்கள் ஏற்ற வகையில் திறம்பட நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். குறிப்பாக விசிட்டர் விசா நடைமுறைகள் என்று வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் அவை மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. அந்த மாற்றங்களை ஏற்ற வகையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுதுதான் சரியான பயனை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறுமனே இந்த இணைய போர்களுக்கு சென்று போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. அதே வேளையில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. அவற்றின் ஊடாகத்தான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும். இதனை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. ஒவ்வொரு விசிட்டர் விசா கேஸ்களையும் மிக சிறப்பான முறையில் கையாளுகின்றது கனடா பைலட் புரோகிராம். அதேவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது. விசா ப்ராசஸிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் புரோகிராம் பெற்று அதனூடாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய விவரங்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பிக்கும் வாய்ப்பினை அது தருகிறது. குறிப்பாக வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் விண்ணப்பத்தினை செய்து கொள்வது அவசியமானது. எனவே அதிகாரிகளை இந்தந்த விடயங்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் மீளவும் விண்ணப்பித்து உங்களுக்கான இந்த விசிட்டர் விசா நடைமுறைகளை நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அதுவேளையில் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக விசிட் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் பெர்மிட்டாக இருக்கலாம், இவ்வாறான இமிகிரேஷன் விடயங்களையும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்து தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இட்டலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாண்ட்ஸ், ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இமிகிரேஷன் சேவைகளை அது செய்து தருகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.
0: நான்கு 4:48 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா மற்றும் ஜஸ்மிதா இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்களை இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்ட் எஃப்எம்இல் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 16 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: டொரண்டோவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. அதேபோன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com ஊடாக எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா.
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க செல்வகுமார்?
2: நல்லமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: எனக்கு மீச முறுக்கு தூவில அந்த கேட்ட பாட்டை போடுங்க. எழுந்து வாவோம்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு

0: $50 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
3: Andrum Isayudan, East FM Umaludan. 102.7.
4: East FM in Coffee Double Double.
5: Nigal Chilunidirkum Adithinayar Vanakkam. Vanakkam.
4: Vanakkam. சரி, அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம்
6: வணக்கம். நான் பார்த்திபன் கேட்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் பார்த்திபன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல நலமாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு எங்கட இனிய தமிழ் மக்களே என்று எங்கள் நெஞ்சில் நினைத்த இயக்குனர் இனிய பாரதி ராஜாவின் நினைவாக அவர் சிறந்த திரைப்படங்கள்ல நடிப்பாற்றலே உருவாண்டிருக்கிறார். குரங்கு, பொம்மை, மற்றது கல்லுக்குள் ஈரம் போன்ற படங்கள்ல நடித்து ஒரு கல்லை கூட செதுக்க முடியும் என்று நிரூபித்த அவரின் நினைவாக இந்தி நடிகர் நானா படேகரின் நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்த பொம்மலாட்டம் திரைப்படத்தில இருந்து டோலா டோலியா என்ற பாட்டை கேட்க விரும்புகிறேன்.
4: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்
1: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-554-4040
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி, அடுத்த நேயர் இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
1: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு. சூப்பரா வாசல் வந்து சந்தோஷமா இருக்கு.
1: இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
2: என் சின்னராசு படத்துல இருந்து மாமா இன்னொரு தூது விட்டு இந்த பாட்டு
1: கண்டிப்பா கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம் காசிநாதன்.
2: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.

0: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். நிகழ்ச்சியில் தொடர்வது கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்ற தகவல்கள்.
1: கனடாவில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக அனைத்து வகையிலான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூறையும் கீழ் வழங்கி வருகின்றது கனடா பைலட் புரோகிராம். நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் திறம்பட உங்கள் இமிகிரேஷன் தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி தந்து வருகின்றார்கள். 1370 டொமினியன் ரோட் என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கனடாவில் விசிட்ட விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் தகுந்தபடி விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ந்தும் உங்களுடைய குடும்பத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த விசிட்ட விசாவுக்கு அப்ளை செய்து கொள்வது என்பது வெறுமனே ஃபோம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது. தகுந்த ஆவணங்களை அதற்கேற்ற வகையில் தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. இவற்றினை நீங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டும். மீள மீள நீங்கள் தவறாக அப்ளை பண்ணி விசிட்ட விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலையப்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சிறந்த வல்லுநர்களின் உதவியை பெற்று உங்கள் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் எப்படி தருகிறது. குறிப்பாக தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை எவ்வாறான விடயங்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக கண்டறிந்து கொண்டும் இந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை புரிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் தகுந்த பலனை தரும். எனவே விசா அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை கனடா பைலட் புரோகிராம் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அவற்றினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பிக்க உதவுகின்றது கனடா பைலட் புரோகிராம். அதேவேளையில் தகுந்த காரணங்கள் இருப்பின் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விசிட்ட விசா விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் புரோகிராம் தெரிவித்திருக்கின்றது. 437-999-4450. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. டூரிஸ்ட் விசாவாக அல்லது ஃபேமிலி விசிட், பிசினஸ் மீட்டிங் போன்ற தேவைகளுக்காக இவ்வாறு ஸ்டூடெண்ட் பெர்மிட்டாக இருக்கலாம். இவற்றினை கூட ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450.
0: 5:20 கலந்திருக்கின்ற இந்த வேளையில் பிரான்ஸ் மற்றும் ஈராக்குக்கான போட்டிகளில் பிரான்ஸ் தன்னுடைய முதலாவது கோலினை பெற்றிருக்கின்றது. எனவே இப்போது 1-0 என்ற கோல் அடிப்படையில் பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா உலக கிண்ணப் போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அந்த தகவலோடு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் கரண், எப்படி இருக்கிறீங்க?
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: சரி, நல்ல ஒரு பாடல் கேட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் கரண்.
0: நன்றி, வணக்கம்.

0: 5:26 நிமிடம் கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் இந்திரன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கு, நல்ல வெதர், நல்ல கண்டிஷன், எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம்.
1: சரி, அந்த என்ஜாய்மென்ட்டோட என்ன பாடல் கேப்போம்?
2: சொர்க்கனுக்கு வாய்த்த சுந்தரியே மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய பாடல் கேப்போம். எல்லாரும் அனைவரும் சேர்ந்து
1: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் இந்திரன்.
2: நன்றி, இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். வணக்கம்.

0: தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
2: 416-906-5656 East FM Tamil Seedigal.
3: கனடாவின் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கிளென் ஜோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2011 முதல் மானிடோபா கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஷீலா மார்ட்டினின் இடத்தை நிரப்பவுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான நேர்மை, அனுபவம் மற்றும் தீர்ப்பளிக்கும் திறன் ஆகியவற்றை ஜோயல் கொண்டுள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார்.
4: இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூருடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர் அதற்கான வசதிகளை வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் போல் கபூரிடம் தெரிவித்துள்ளார்.
3: காஷ்மீரில் அரசுக்கு எதிராக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து 19வது நாளாக இன்றும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை பாக் அரசு இன்று கைது செய்தது. இதுவரை 1400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறை சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: Are you ready for it? இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும்.

0: 5:36 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: இப்பொழுது நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: கனடாவில் விசித விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை ஏற்ற வகையில் தகுந்தபடி விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த விசிட்ட விசா விதிமுறைகள் மாற்றங்களை சந்திக்கின்றன. அதற்கேற்ற வகையில் தகுந்தபடி சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. நீண்டகால அனுபவத்தோடு இயங்கி வருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோர்மில்ஸ் ரோட் எனும் முகவரியில் இருந்து அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது நீங்கள் மீள மீள தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. பெருமனை போர்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன மிகவும் முக்கியமான நடைமுறைகளாக இருக்கின்றன. இவ்வாறு விண்ணப்பிக்கின்ற பொழுதுதான் அதற்குரிய தகுந்த பயனை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அதுவழியில் நீங்கள் விசிட விசாவுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகிறது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் கனடா பைலட் ப்ரோக்ராம் நேரடியாக பெறுகிறது. இந்த டாக்குமெண்டில் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், நிராகரிக்கப்பட்ட காரணங்கள் ஆகியவற்றினை விரிவாக அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக வறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இவ்வாறான விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு இந்த பின்னணி காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும். எனவே இவ்வாறு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அதேவேளையில் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் குறிப்பாக விசிட்ட விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, போலந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை செய்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. 4379994450.

0: என்றும் இசையுடன்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும், உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
9: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.
10: நேரம் 5:49. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
11: இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம் செல்வா. செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
12: நலமாக இருக்கிறேன்டா, நீங்க எப்படி?
10: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வா செல்வி. இன்றைக்கு நான் பாடல் கேட்பேன்.
12: அமுதமலை பொழியும் முளை நிலவிலே.
10: கண்டிப்பா நல்ல ஒரு பாடல் கேட்டு இருக்கிறீங்க, அனைவருமே கேட்டு மகிழ்வோம்.
12: நன்றி, வணக்கம்.
11: நன்றி, வணக்கம். பிரான்ஸ் மற்றும் ஈராக் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-0 என்ற அடிப்படையில் பிரான்ஸ் அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது.

0: 5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
2: சோமா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: குடகு மலை காற்று.
1: கண்டிப்பா கங்கை அமரன் இசையில் ஒரு நல்ல பாடல் கேட்டு இருக்கிறீங்க, அனைவருமே கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR

0: 9789
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.

0: அலையுங்கள் 416-554-404-4540.
1: வெளியில் 18 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 18 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
0: சரி, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-554-404-4540.

0: 6:11 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: அலையங்கள் 416-554-4040 416-554-4040
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ஜாஸ்மிதா.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் கோவிலங்கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கோகுலன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு நவீன சரஸ்வதியிலிருந்து காத்திருந்தா என்பே.
1: கண்டிப்பா நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. அனைவருமே கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: கனடாவில் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தந்து வருகிறது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோன்மில்ஸ் ரோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக அனைத்து விதமான குடிபெயர்வு சார்ந்த சேவைகளையும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்று வருகின்ற பொழுது சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. அதனை நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை நாடுகின்ற பொழுது முறையான வகையில் செய்து தருகின்றார்கள். மீள மீள தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் விசிட்டர் விசாவுக்கு திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. எனவே நீங்களும் உங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை சரியாக செய்வதனூடாக தொடர்ச்சியாக கனடாவுக்கு உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவருடைய நண்பர்களையோ இலங்கையில் இருந்து ஐவாறு விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அது வழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் கூட உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தருகிறது. குறிப்பாக விசிட்டர் விசா விண்ணப்பத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் ஆவணங்கள் அதனை பரிசீலித்த அதிகாரியினை திருப்திப்படுத்தவில்லை என்பது இந்த நிராகரிப்புக்கான காரணமாக இருக்கலாம். எனவே வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிக்காமல் இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீள விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தரும். அதற்கு கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் புரோகிராம் விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி அந்த தவறுகளை கண்டறிந்து பின்னணி காரணங்களை கண்டறிந்து மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அது மட்டுமில்லாமல் கனடாவில் டிமாண்ட் இருக்கின்ற பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் ஊடாக கனடாவுக்கு ஒர்க் பர்மிட்டுடன் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய தகைமைகள் எவ்வாறான வேலை வாய்ப்புகள் என்பது பற்றிய விவரங்களுக்கும் அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற பிஆர் நோமினி புரோகிராம்களின் ஊடாக பிஆருடன் கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் பற்றி அறிந்துள்ளவும் கனடா பைலட் புரோகிராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450
1: தேவகுமார்,
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கோம்.
2: சரி, அப்ப அந்த சுறுசுறுப்போடு என்ன பாடல் கேட்போம்?
1: அப்படியே ஒரு பாட்டை கேட்போம். கில்லி படத்துல இருந்து அர்ச்சன் வில்லு அந்த பாட்டு கேட்போம்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

நேரம் 6:26. ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள் நீங்கள் இணைந்து கொள்ள அழையுங்கள். 416-554-404-404-404.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் பணவீக்க விகிதம் மே மாதத்தில் 3.2% உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதச்சநிலை மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தால் பெட்ரோல் விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33.2% அதிகரித்துள்ளன. இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகளும் 4.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரிவுபடுத்துதல், சிறுவர் மற்றும் இளைஞர் கட்டளை சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் சிறுவர்கள் வீடியோ தொழில்நுட்பம் மூலம் சாட்சியம் அளிப்பதற்கான வசதிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கவை இன்று சந்தித்துள்ளார்.
1: பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப்போவதாக உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தொழிற்கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் June 9 ஆரம்பமாக உள்ளது. வரும் செப்டம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது பிரிட்டனுக்கு புதியதொரு பிரதமர் கிடைப்பதை இந்த கால அட்டவணை உறுதி செய்யும் என ஸ்டார்மர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: ராதாஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். விஜயன் பிறந்த நாளையொட்டி அவர் இந்திய தமிழர்களுக்கு மட்டுமில்ல, இலங்கை தமிழர் ஈழத் தமிழர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஆட்சியை அமைச்சு கொடுக்கணும் வாழ்த்துகிறோம். அதோட எனக்கு இந்த பாட்டு வந்து இந்த தேன் தேன் என்று அந்த வித்யாசேட்டை இசையில வந்த பாட்டு, அது அந்த பாட்டும் போடணும். பேர் சொல்லலாமா? நான் எனக்கு விரும்பி கேட்கிறேன்
2: நேயரிட. சரி சொல்லுங்க, குயிக்கா சொல்லி முடியுங்க.
1: ஓகே, நான் ராதா, லாவண்யா, வாணி, ஜெயா, மதி, கிருஷ்ணா, லதா, சிவானி, ராதிகா, அவ்வளவு பேரும் கேட்கிறோம்.
2: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

துறையோடும் நீண்டகால அனுபவத்தோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்பது வெறுமனை போர்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன அவசியமானது. குறிப்பாக நீங்கள் மீள மீள விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் அப்ளை செய்து கொள்வது அவசியமானது. இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. மிகச்சிறந்த வல்லுநர்களினுடைய துணையோடு நீங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் சரியான முறையில் விண்ணப்பிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். 437-999-4450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த நிராகரிப்புக்கான தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் எப்படி தருகின்றது. குறிப்பாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் புரோகிராம் பெறுகின்றது. அதில் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அவற்றினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரியினை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக உணர்ந்து கொண்டு விண்ணப்பிப்பதுதான் இவ்வாறு தகுந்த பலன் தரும் என்பதையும் கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்துகின்றது. அது மட்டுமில்லாமல் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராம் ஊடாக சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லோயர்ஸின் துணையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். 437-999-4450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான ஸ்டூடெண்ட் விசா மற்றும் டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் போன்ற விசாக்களையும் செய்து தருகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இந்த விசா ஒழுங்குகளை பெற்றுக் கொள்ள முடியும். அதே வேளையில் இலங்கை மருத்துவ சங்கத்தோடு இணைந்து இன்னும் ஒரு சேவையும் தருகின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய குறித்த சில பல்கலைக்கழகங்கள் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றது கனடா பைலட் புரோகிராம். இது பற்றிய விவரங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719
4: CGR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 26, 27 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 4162923220, 6479750524.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: 6:53 அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் அபர்ணா விடைபெற்று செல்வது
1: ஜஸ்மிதா சிவரூபன்.
0: லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட் மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
1: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 கெனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா,
3: 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நியாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்மென் ஸ்டீல் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.

0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலையில இருந்து வேல முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்.

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவணியா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் அமரனா.
4: இனிய மாலை வணக்கம் நேர்களே. வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் அதே போல நல்ல சோமா இருக்கிறோம் ஜீவரஞ்சன்.
3: வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை நாங்கள் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து 2 மணி நேரம் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்ள போறோம். வளமான நிகழ்ச்சி தாங்கி வர காத்திருக்கிறது. FM 102.7 ஈஸ்ட் FM.co.in இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் FM 102.7. ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் FM மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
4: இந்த நேரத்தில் நாங்கள் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
3: வெளியே 18 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் முதலாவது மனத்தாத்தில் பாடலை தொடர்ந்து நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். மேலும் 30 செய்தியில் செய்திகளை தொடர்ந்தும் முதன்மை 3 முதலாவது மனத்தாத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
4: இரண்டாவது மனத்தியாளத்தில் போட்டி நிகழ்ச்சி 8 மணிக்கு தயாராக இருக்கின்றது. முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 இஸ்டெஃபமின் செய்தி அறிக்கையை நீங்கள் கேட்கலாம்.
3: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது
4: இந்தியன் திரைப்பட பாடல்.

0: நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தங்கத்தமிழ் சொல்
1: வாலிய என்ற ஒரு சொல்லை நாங்கள் கொண்டிருக்கோம். தூய்மையான, வெண்மையான அல்லது சிறந்த என்ற ஒரு விளக்கம் இதுக்கு கொடுக்கப்படுகிறது.
0: இதை தாண்டி எந்த ஒரு மாசும் இல்லாத பளிச்சென்று இருக்கும் தூய்மையான வெண்மை நிறத்தையோ அல்லது மிகச்சிறந்த குணத்தையோ குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் வாலிய என்ற அந்த தங்கத்தமிழ் வார்த்தையை வந்து நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.
1: 7:11 FM 102.7 ஊடாக நடந்திருக்கீர்கள். இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: இந்த பாடல் ஒளித்துகின் நேரம் 7:16 நிமிடம் எஃப்எம் 102 தசமலூடாக நம்ம ஒரு இவினிங் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: சகல விதமான இமிக்ரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக கனடாவினுடைய இமிக்ரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக அனைத்து வித இமிக்ரேஷன் சேவைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக திறம்பட நிறைவேற்றிக் கொள்ள முடியும். விசிட்டர் விசாவாக இருக்கலாம், அல்லது சூப்பர் விசாவாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம், மற்றும் PR நோமினி ப்ரோக்ராம்களாக இருக்கலாம். அனைத்துக்கும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு சரியான வழிகாட்டல்களை வழங்குகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா சேவைகளுக்கும் கனடா பைலட் ப்ரோக்ராம் தனது சேவைகளை விரிவுபடுத்தி இருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இட்லி, அதுவழியில் நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். குறிப்பாக விசிட்டர் விசாவாக, டூரிஸ்ட் விசாவாக இருக்கலாம், ஃபேமிலி விசிட் மற்றும் பிசினஸ் மீட்டிங் சேவைகளாக இருக்கலாம். இவ்வாறான விசா ஒழுங்குகளை செய்திருக்கின்றது. ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட செய்து தருகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட நீங்கள் இப்போது கனடா பைலட் ப்ரோக்ராமுடன் செய்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஊடாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பினைய ஏற்படுத்தி தருகின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலோடு இணைந்து குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களின் ஊடாக இவ்வாறு ஸ்டூடெண்ட் விசா ஊடாக நீங்கள் அவங்களுடைய உறவினர்களோ குடும்பத்தவர்களோ இவ்வாறு ஸ்டடி பெர்மிட் பெற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும். அது பற்றிய ஒழுங்குகளை கூட இவ்வாறு ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் ஊடாக செய்திருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது தொடர்ந்தும் இலங்கையிலிருந்து இவ்வாறு விசிட்டருடாக கனடாவுக்கு வருகை தர முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட அதனை மீளவும் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. அது மட்டும் இல்லாமல் விசிட்டர் விசா நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் தகுந்த காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டில் அதனை அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: நேரம் 7:23 கேட்டுக்கொண்டிருப்பது
1: பிவா உலகக்கண்ண போட்டியின் நாளிலும் இடம்பெற்றிருக்கிறது. அர்ஜென்டினா ஆஸ்திரியா அணிகளுக்கிடையே இடம்பெற்ற போட்டியில் அர்ஜென்டினா 2 goals அடித்து முன்னிலை வகிக்கிறது. அதுபோலவே பிரான்ஸ் ஈராக்கை பார்க்கின்ற பொழுது இன்றைய மதியம் இடம்பெற்ற இந்த நிகழ்வு விளையாட்டுப் போட்டியிலே பிரான்ஸ் 1 goals முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இன்று 8 மணிக்கு வந்து பார்க்கின்ற பொழுது நோர்வே மற்றும் செனகோலுக்கும் இடையிலே போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது 8 மணிக்கு என்பதையும் குறிப்பிடத்தக்கது.
0: பிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 7 எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
6: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
4: 16 ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93589. 6472-93589.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: நமது அன்றாட வாழ்வில் ஒரு மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்புவது, குப்பையை வெளியில் கொட்டுவது, அல்லது ஒரு ரிசெப்டை அதற்குரிய ஒரு புக்ல வந்து வைப்பது போன்ற மிகச்சிறிய வேலைகள் இருக்கிறது தானே. அதை நாங்கள் பிறகு செய்யலாம் அப்படி என்று ஒரு தள்ளி போடுவதை வந்து ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறோம்.
1: இவ்வாறு தள்ளி போடப்படும் சிறிய வேலைகள் யாவும் வார இறுதியில் ஒரு பெரிய சுமையாக மன அழுத்தங்களை மாற்றிவிடுகின்றன. எனவே 5 நிமிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கடகடன் அப்படியே செய்துட்டீங்க சொன்னா பிரச்சனையே
0: சுமையெல்லாம் குறைந்து உங்களுடைய மனதுக்கும் ஒரு இலகுவாக இருக்கும்.
1: அந்த ஃபைலை மூடிடலாம்,
0: மூடிடலாம், ஃபைலை மூடிடலாம், அவ்வளவுதான் விஷயம்,
1: அவ்வளவுதான் விஷயம்.
0: சரி, இந்த விடயத்தை தான் நாங்கள் நல்லதாய் 4 விஷயம் பகுதியில் உங்களோடு பயந்திருந்தோம்.

0: கனடாவின் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கிளென் ஜாயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 2011 முதல் மணிடோபா கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஷீலா மார்ட்டினின் இடத்தை நிரப்பவுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான நேர்மை, அனுபவம் மற்றும் தீர்ப்பளிக்கும் திறன் ஆகியவற்றை ஜாயல் கொண்டுள்ளதாக பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை எப்போதும் நடுநிலையாகும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகம் செய்யப்படும் என வெளிவார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபருடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இதை தெரிவித்தார். இலங்கையில் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர் அதற்கான வசதிகள் வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் போல் கபருடன் தெரிவித்தார்.
0: காஷ்மீரில் அரசுக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து 19 நாளாக இன்று போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 30 மேற்பட்டோரை பாக் அரசு இன்று கைது செய்தது. இதுவரை 1400 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறை சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
3: It's East FM. It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

4450. அதுவேளை இலங்கையில் இருந்து விசிட்டர் விசா மணிக்கிறோம் ஸ்டூடெண்ட் விசா ஊடாக இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான இன்னும் ஒரு வாய்ப்பாக ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலோடு இணைந்து அங்கு இருக்கின்ற குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களின் ஊடாக ஸ்டூடெண்ட் விசா ஊடாக நீங்கள் உங்களுடைய உறவினர்களோ குடும்பத்தவர்களோ இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பயில்வதற்கான வாய்ப்புகளையும் கனடா பயில புரோகிராம் இப்பொழுது ஏற்படுத்தி தருகின்றது. இவ்வாறு இலங்கையில் மருத்துவ சங்கத்தின் துணையோடு குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களின் வழியாக இவ்வாறு ஸ்டூடெண்ட் விசாவுடாக இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும். இது பற்றி மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 பெறும் வாய்ப்பாக 2026 RVR வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
1: Wow! அது அப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு.

0: எப்படியா எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக் டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் 1001 சந்தஸ் சர்க்கிள் யூனிட் 207 பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 6299-1020.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st திகதி புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
0: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள்
4: 2022 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: அவ பேர் சந்திரடா.
1: நினைவுபடுத்திக் கொள்கிறோம்.
2: நோர்வே மற்றும் செனகல் இந்த இரண்டு அணிகளும் 8 மணிக்கு மோதப்போகின்றன. பார்க்கலாம் என்னதான் நடக்கப் போகிறது என்று. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் மொன்றியல் நகரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இதில் காயமடைந்த காவல்துறை அதிகாரி உட்பட அவர் கவலைக்கிண நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளையில் துப்பாக்கி சூட்டில் இன்னொரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கோடிஸ்டி நெகிஸ் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தான் அதிகாரி உயிரிழந்ததாக மற்றொரு படுகாயமடைந்ததாக மொன்றியல் காவல்துறை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. பிற்பகல் 1:45 சற்று முன்னதாக அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதை SPBM உறுதி செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது.
2: இந்த சம்பவத்தில் சந்தேக நபரும் காயமடைந்த பொது மகனும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த 2வது காவல்துறை அதிகாரி ஒரு பெண் அப்படி என்று தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விடுக்கப்பட்டிருந்த அவசர எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்த விசாரணை வந்து இன்னுமே தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மான்ட்ரியல் நகர முதல்வர் தன்னுடைய இரங்கலை வந்து இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். இதனால் தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக கியூபெக் மாகாண முதல்வர் கூட தெரிவித்திருக்கின்றார்.
1: மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற நிலைமை காரணமாக ஆப்பிரிக்க கண்டம் பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய ஆப்பிரிக்க பிராந்திய பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகள் உரம் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியானது ஆப்பிரிக்காவின் உணவு பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி செலவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சொல்லியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
2: இந்த பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து ஆப்பிரிக்க பிராந்திய நாடுகள் மீள்வதற்கு உதவுவதே தனது உடனடி முன்னுரிமை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகள் முழுமையாக வளமைக்கு திரும்புவதற்கு 6 முதல் 7 மாதங்கள் வரை ஆகும் அப்படி என்று வளைகுடா நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன.
1: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடையும் போது அதன் நிதி நீதியான நன்மைகளை ஈரான் பெற்றுக்கொள்ளும் என அமெரிக்கா ஆரம்பம் முதலே தெரிவித்து வந்த நிலையில் தற்போது ஈரான் பெரும் பொருளாதார பலப்பதை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் அமெரிக்காவின் தடைகளுக்கு பயந்து கொள்வனார்கள் பின்வாங்கியதால் ஈரான் தனது மசகு எண்ணெய் பெருமளவு விலை கழித்து விற்க வேண்டியிருந்ததாம். ஆனால் தற்போது சந்தைக்கு அனுமதி கிடைத்துள்ளதால் அவர்களால் உலக சந்தை விலையிலே எண்ணெய் விற்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது.
2: இதன் மூலம் ஈரானுக்கு மில்லியன் கணக்கான கூடுதல் வருமானம் கிடைத்து வருகின்றது என்று சொல்லப்படுகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து சாதகமாக நகரும் பட்சத்தில் குறிப்பிட்ட சில இலக்குகளை ஈரான் எட்டும் பொழுது மேலும் பல தடைகள் நீக்கப்படும் அப்படி என்று அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. இந்த தடைகள் நீக்கப்படும் பட்சத்தில் ஈரானியர்கள் மேலும் அதிக வருவாயை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படி என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: இதுவரை நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:54

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வல்முறின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.